ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 19 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை, ராகம் நளினகாந்தி.

பந்தி இசையில் அமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். இனி தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 106 இரவு குறள் எண் 6. கரப்பு இடும்பை இல்லாரைக் காணின் நிரப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இதன் பொருள், மறைத்து வைக்கும் தன்மை இல்லாதவரைக் கண்டு வறுமை உடையவரது துன்பமெல்லாம் மறைந்து போகும். மீண்டும் குறளும் பொருளும் அதிகாரம் 106 இரவு குறள் எண் 6. கரப்பு இடும்பை இல்லாரைக் காணின் நிரப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இதன் பொருள், மறைத்து வைக்கும் தன்மை இல்லாதவரைக் கண்டு வறுமையுடையவரது துன்பமெல்லாம் மறைந்து போகும்.

குரளமுதத்தை தொடர்ந்து இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 6 மணி. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரியில் மருத்துவ தாவரங்கள் சாகுபடி குறித்து ஆராய்ச்சி மாணவர் முகேந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. மூளை புற்றுநோய் கண்டறியும் முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்புச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 8:30 திரைகாணம். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். உலக உணவு பாதுகாப்பு தினத்தினையொட்டி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் சாருகேஷி அவர்களுடன் நேர்முகம்.

2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ உட்டி ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் தென்றல். நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. சரியா தவறா? 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 5:30 மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. உடன் உரையாடுபவர் வடிவழகி அவர்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு, படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், முதல் போக சாகுபடி பயிர்கள் மற்றும் அதன் விவசாய முறைகள் குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:00

இணைந்திருக்க திரைகாணம் 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் முதலில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்தும், அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை நிலையத்திலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம்.

0: Japan and Australia. However, these warnings were later cancelled or downgraded. Philippine officials also reported that approximately 10,000 families were displaced by the disaster. Mindanao in the Philippines is the second largest island by both area and population and is home to approximately 26 million people. And in women's cricket, India defeated West Indies by 26 runs in their first warm-up match ahead of the ICC Women's T20 World Cup in Cardiff, UK yesterday. After being invited to bat first, Harmanpreet Kaur led Women in Blue, posted 179 for 8 in the stipulated 20 overs, powered by Bharti Fulmali's unbeaten 56 runs off 40 balls. India will next face host England in their next warm-up fixture tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுமை காலத்திலும் சரிதான், காலையில எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராற மருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெரு நகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்கள் எல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறோம், பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்ப உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காம முகம் கழுவாம போய் அடுப்பை ஏத்திடுறாங்க, இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசலை தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கம் எல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடி எல்லாம் செய்வார்கள், இந்த வழக்கம் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவிலை 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து களம் கழியே இல்லத்தை யாப்பீம், காட்டு களைந்து களம் கழியேம் இல்லத்தை யாப்பீம், நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகள் எல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்கள் எல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக

0: இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: இசையும்
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இனி கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களே, உங்கள் ஆகாசவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8
2: நாங்கள் வந்து காவாய் அமைப்பு வந்து ரொம்ப ஆழமாகவும் எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தண்ணீர் வந்து ஆழமாக கால்வாய் அமைத்தா இருக்கிற தண்ணி அதில் ரொம்ப காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காவாய் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 அடி அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துக்குவோம். கடப்போகன்ற போது நீர் மழை அதிகம், புயல் பெய்யும். அப்போ வந்து நமக்கு கால்வாய் ஆழமாக இருந்தால் தான் தண்ணி வந்து நமக்கு ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்போ அடிக்கிற காவாய்க்கும் இப்போ அடிக்கிற கால்வாய்க்கும் நாங்கள் வித்தியாசம் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கால்வாய்கள் வந்து அதிகமாக ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மே வரைக்கும் கால்வாய்கள் வந்து அதிகமாக ஆழத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம்.
1: விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்கள், முதல் போக சாகுபடி பயிர்கள் அதன் விவசாய முறைகளை பத்தி உங்கள் தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் 7:30 மணிக்கு பேச போறாரு. கேட்க தவறாதீர்கள்.

இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை, இடி, மின்னல், புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோய் மேலாண்மை குறித்து அறிவோம். வெங்காய உற்பத்தியில் ஆந்த்ரனோஸ், திருகல் நோய் மற்றும் கோழிக்கால் நோய் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் இவ்வகையான பூஞ்சான நோய் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அதிக மழை, 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75 முதல் 100% காற்றின் ஈரப்பதம் இருக்கும் சூழலில் இப்பூஞ்சானம் வேகமாக பரவும். பாசன நீர் பாதிக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்ணை உபகரணங்கள், பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள் மூலம் இந்த நோய் பரவும். இந்த நோயின் அறிகுறி: தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர்மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறி கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்கலாம். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். நீரில் மூழ்கிய நிலையில் காற்றோட்ட வசதி குறைவால் நோய்க்காரணிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது. பயறு வகை பயிர்களைக் கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, அதனுடன் டிரைகோடர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவினை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். இந்நோய்க்கு இனி கூறப்போகும் மருந்து சுழற்சி முறைகளை தெளிக்கலாம். புரோபிகோனசோல் அதனுடன் தயோப்னட் மீத்தைல் 1.5 மில்லிலிட்டர் 1 லிட்டர் என்ற அளவிலும், டெபுகோனசோல் மற்றும் ட்ரைபிளாக்சிஸ்ட்ரோபின் 1 கிலோகிராம் 1 லிட்டர் என்ற அளவிலும், புளோவ்பைரம் டெபுகோனசோல் 1.5 மில்லிலிட்டர் 1 லிட்டர் என்ற அளவிலும் கலந்து மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கலாம். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன்

0: முத்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக்கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி

0: பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் 6 மணி 55 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நிகழ்ச்சியில் இப்போது
1: நீலகிரியில் மருத்துவ தாவரங்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஆராய்ச்சி மாணவர் எஸ் முகேந்திரன் அவர்கள்.
2: 10 to 15 மெடிசனல் பிளான்ஸ் சொன்னோம் இல்லைங்க, அதுல வந்து எவ்வளவு மெடிசனல் பிளான்ஸ் இப்போ நம்ம ஃபியூச்சர்ல என்ன போச்சுன்னா, கொரோனா வந்த மாதிரியே மறுபடியும் இன்னொரு ஃபியூச்சர்ல ஏதாவது டிசீஸ் வரும்போது அப்போ இந்த மாதிரி அது கவர்மெண்ட் இந்த மாதிரி ட்ரக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பவும் என்னன்னா இந்த மெடிசனல் பிளான்ஸ் எல்லாமே வந்து கல்டிவேட் பண்ண நம்ம இவ்வளவு ஒவ்வொரு மெடிசனல் பிளான்ஸ் இந்தந்த குவான்டிட்டி நம்மளுக்கு வேணும் சொல்லி நமக்கு கவர்மெண்ட்டே சொல்லும் போது நம்ம டேரக்டா கல்டிவேட் பண்ணி அந்த மெடிசனல் பிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இதுக்கான தேவைகள் வந்து குறையும். அது இல்லாம நம்மளுக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும். இது மூலமா நம்மளுடைய தேடுதல் அளவை அப்படிங்கறத வந்து நம்ம ஜாஸ்தி படுத்திக்கிறதா இதோட மெயின். ஒரு தேடுதல் அளவை அதிக ஒரு இருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட டைரக்டா போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். என்னென்ன மெடிசனல் பிளான்ஸ் கேக்குறாங்க, என்னென்ன மெடிசனல் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ணா நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், உங்களுக்கு என்னென்ன ஜாஸ்தி தேவைகள் இருக்கு, அந்த மாதிரி மெடிசனல் பிளான்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க கல்டிவேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க அதுக்கான ரேட் மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் சரிங்களா. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஒரு கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அவங்க மூலியமா கேளுங்க என்ன மெடிசன் பிளான்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த பிளான்ட்டுகள் எடுத்துட்டு வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தனா ஒரு சின்ன இன்கம். இப்படினா ஒரு மெடிசனல் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ற பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஃபுல் ஏக்கர்ல அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பார்ட் 1 ஏக்கர் இருக்கிறப்ப அதுல ஒரு 100 சென்ட் ஒரு 200 சென்ட் அதுக்கு மட்டும் தனியா ஒதுக்கி ஒரு மெடிசனல் பிளான்ஸ் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய மெடிசனல் பிளான்ஸ் அந்த மாதிரி மெடிசனல் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ணும்போது அந்த மெடிசனல் பிளான்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாம இந்த மாதிரி செல்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிமாண்டை பொறுத்து அவங்க கேட்கறாங்களா எவ்வளவு கேட்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசனல் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அது இல்லாம இப்போ ஒரு சில பிளான்ஸ் சொல்ல போனோம்னா ரோஸ் மெரினா சாஃபிஸ் நடிச்சு சொல்லுவாங்க தாவரவியல் பெயர். அடுத்து வந்து தைம், தைமஸ் வல்காரிஸ் ஆர் தைமஸ் சர்ஃபில்லம், இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீசஸ் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து வீட்டில் கல்டிவேட் பண்ண அழகாகவும் இருக்கும், அது இல்லாமல் மெடிசனலாகவும் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ரோஸ்மெரி தைம் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மெடிசனல் பிளான்ஸ்லாம் வந்து ஹெர்பல் டீயாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் டெய்லியும் டீ குடிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் மில்க் டீ காஃபி அப்படின்னு குடிக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு ஹெர்பல் டீ குடிக்கலாம் சரிங்களா. அதில் ஒரு 2 ட்விக்கை பிடிங்கி போட்டிங்கன்னா அது குடிக்க வச்சு குடித்தா அது ஹெர்பல் டீ தான் சரிங்களா. அது வந்து ரோஸ்மெரிங்கிறது வந்து நம்ம எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹெர்பல் டீ சரிங்களா. அதே மாதிரி தைமும் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும், அது இல்லாமல் கோல்டு கஃபு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ணக்கூடிய மெடிசனல் பிளான்ஸ் தான் சரிங்களா. இப்போ உங்க வீட்டுக்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்க, இப்போ ரிலேட்டிவ் வரும்போது அவங்களுக்கு நீங்க என்னென்னமோ கொடுத்துறதுக்கு கொஞ்சம் மெடிசனல் பிளான்ஸ் பிடிங்கி கொடுத்துனப்பலாம். இப்போ எப்படின்னா இப்போ மெடிசனல் பிளான்ஸ் ரோஸ்மெரி தைம் சொன்னாங்க, இந்த ரோஸ்மெரி தைம் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ட்ரை பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்றதுனா நீங்க சேட்ரை பண்ணீங்கன்னா அதில் கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் அந்த இதெல்லாம் வந்து போகாது சரிங்களா. எப்படின்னா ஒரு மெடிசனல் பிளான்ஸ் நீங்க காய வைக்கணும்னு சொன்னா அதில் வந்து நெல்லில் தான் காய வைக்கணும், நெல்லில் காய வைக்கும் போது அதுக்கான வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி கூட பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. மெடிசனல் பிளான்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி நம்ம மூலியமாக ஒரு பரவும் போது அவங்களும் 4-5 பேருக்கு சொல்லுவாங்க இந்த மெடிசனல் பிளான்ஸ் இந்த மாதிரி யூஸ் இருக்கு நீங்கள் கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்மளுடைய ஹெல்த்தும் பாதிக்கப்படாது சரிங்களா. நம்மளுடைய ஹெல்த் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் டீயெல்லாம் குடிக்கும் போது நம்மளுடைய ஹெல்த் வந்து இன்னும் இந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல இங்கே இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு சுகாதாரம் சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து தரம். இந்த மாதிரி தரத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் ஒரு மெடிசனல் பிளான்ஸை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி நம்மளுக்கு தெரியும். இந்த சுகாதாரமும் தரமும் தான் நம்மை நீண்ட காலத்திற்கு வாழ வைக்கும்.
1: இதுவரை நீலகிரியில் மருத்துவ தாவரங்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார்.

0: ஆராய்ச்சி மாணவர் எஸ். முகேந்திரன் அவர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
6: பிரெயின் டியூமரை கண்டறியும் முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
7: கண்ணோட நோவு போற ரூட்ல ஏதாவது ஒரு டியூமர் ஏதாவது வந்துருச்சு, இல்ல அந்த நோவு ரூட்லயே டியூமர் ஏதாவது வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு கண் பார்வையில ஏதாவது பிரச்சனை ஏதாவது வரலாம். இல்ல வந்து கண்ணை வந்து என்னன்னா மேல கீழே அசைக்கும் போது வந்து என்னன்னா அந்த ஐபால் சாக்கெட்ல பெயின் நீங்க ஃபீல் பண்ணலாம், புருவத்துல பெயின் ஃபீல் பண்ணலாம், தலைவலி இருக்கலாம், காரணமே இல்லாத தலைவலி இருக்கலாம், தலைவலியோட சேர்ந்து கண்டிப்பா வந்து என்னன்னா வாமிட்டிங் அசோசியேட்டடா இருக்கலாம், மூச்சு உள்ளேலுக்கு வெளியில விட ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம், ஸ்மெல் மட்டும் போன மாதிரி ஃபீல் பண்ணலாம், காது கேட்கறதுல ஏதாவது வந்து என்னன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருப்பீங்க, சின்னதா மூக்கு மட்டும் அடைச்சிருக்கு, மூக்குல ஸ்மெல் வரல, இல்ல ஏதாவது வந்து தலைவலி மட்டும்தான் வேற எதுவும் இல்ல அப்படின்னா ஓகே, நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்திருக்கான் தலைவலின்னு சொல்றான், நீங்க அவனை போயிட்டு வந்து என்னன்னா அந்த பேஷண்ட் போயிட்டு நீங்க எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்கன்னா அவரால் எடுக்க முடியாது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைக்கு போயிட்டு எம்ஆர்ஐ அப்படின்னு தான் கேட்பாங்க, எதுக்கு சிடி அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஆனால் ரிப்பீட்டடா ஒரு 1 மந்த்தும் ஆயிருச்சு, நீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டீங்க, டேப்லெட்ஸ் எடுத்தாச்சு, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இன்னுமே உங்களுக்கு தலைவலி இருந்துட்டு இருக்கு, இன்னுமே உங்களுக்கு காது வலி இருந்துட்டு இருக்கு, மூச்சு திணறல் இருந்துட்டு இருக்கு, எல்லாமே இருந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஆர்ஐ அண்ட் சிடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் வந்து என்னன்னா லைஃபை காப்பாத்து எப்பயுமே. இந்த பிரெயின் டியூமருங்கிற விஷயத்துல அந்த பிரெயின் டியூமராகவே இருந்தாலும் அது எந்த இடத்துல இருந்துச்சு, எந்தெந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்னன்னா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத பொறுத்து வந்து என்னன்னா ட்ரீட்மெண்ட் அவுட்கமும் இருக்கும். எந்த ஒரு சின்ன தலைவலியா இருந்துச்சுனாலும், இல்ல எந்த ஒரு நெடுநாள் தலைவலியா இருந்துச்சுனாலும், இல்ல இப்ப நான் சொன்ன சிம்டம்ல ஏதாவது 1 மாசத்துக்கோ இல்ல 2 மாசத்துக்கு மேலேயும் இருந்துட்டு இருக்கு, பாடி வைஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறேன், எனக்கு ஒழுங்கா பசிக்க மாட்டேங்குது, அதோட சேர்ந்து வெயிட் லாஸும் இருக்கு, ஒரு அன்ரிலேஸ்டு ஃபீவர் அன்ரிலேஸ்டு ஒரு பாடி டயர்ட்னஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்குன்னா உங்களோட லோக்கல் ஜென்ரல் பிராக்டிஷனரை கன்சல்ட் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி வந்து என்னன்னா ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தேவை எப்பயுமே. இப்போ ஒரு சாதாரண தலைவலின்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் விட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. தலைவலினா காரணம் தெரியணும், எதனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு காரணம் தெரியணும், உடம்பு வலினா எதனால வருதுன்னு சொல்லிட்டு காரணம் தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே. இப்போ ஒரு சாதாரண காய்ச்சல்னு விடக்கூடாது, காய்ச்சல் வந்துச்சுன்னா எதனால வந்துச்சுன்னு தெரியணும், அதை நாங்க வந்து சொல்றதுக்கு தான் டாக்டர்ஸ் எல்லாருமே அவைலபிளா இருக்கும். ஃபீவர்னு எல்லாருக்குமே தெரியும், இப்போ உங்களுக்கும் தெரியும், பேஷன்ஸுக்கும் தெரியும். இப்ப எனக்கு தலைவலிக்குதுன்னா நீங்க சொல்லி தெரியணும்ல, பேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் தலைவலி, ஆனா என்ன காரணம் சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கும், என்ன காரணம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகும் அதை சொல்றதுக்காக தான் நாங்க.
6: பிரெயின் டியூமரை கண்டறியும் முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கார்க்கியின் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.

0: அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணும்போது எப்படி அப்படின்னா, உங்கள் தப்புனால ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போய் நீங்கள் ஓவராக ட்ரிங்க் பண்ணீங்களோ, இல்லை லேட் நைட் வெளியே இருந்தீங்களோ, ஒரு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்களோ, அதுக்கு ஒரு வீடியோவோ ஒரு பிக்சரோ ஏதாவது யார் கையிலையாவது மாட்டியிருக்கா மாட்டியிருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்போ நிறைய வர்ற கேசஸ் அப்படி தான், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறேன் பொய் சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாம், இவங்க ஒன்றா இருந்திருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த பையனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இவங்க கூட எல்லாம் நீ இருந்தால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நிறையா போயிட்டுருக்கு. இந்த பொள்ளாச்சி கேஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இப்போ அது அப்படியே சூடாரி போன ஒரு கேஸ் தான். அந்த பொள்ளாச்சி கேஸில் வந்துட்டு எவ்வளோ பேர் ரிப்போர்ட் ஆயிருக்காங்களோ அதை விட ஒரு 3 மடங்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இத்தனை பேர் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை அப்படின்ட்டு. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலைன்னா, அவங்களுக்கு எல்லோரும் ஒரே கில்ட்டியாக இருக்குது. கில்ட் மட்டும் கிடையாது, அவங்கள தான் எல்லாருமே குறை சொல்லுவாங்க. இவ்வளோ அல்பமா நீ, இதுக்கெல்லாம் விழுவ தெரியும், பெண்களை பற்றி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு சனாரியோவில் போகிற இப்போ என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நீ ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜாக்கிரதையாக தான் இருந்திருப்போம் பாதி முக்கவாசி பேர், கொஞ்சம் பேர் ஜாக்கிரதையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பேர் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு பார்டரை க்ராஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஏதாவது ஆனால் கூட நீ சரியில்லை, நீ இப்படி பண்ணவ தானே, இப்படி கேட்டவ தானே அப்படின்னு அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை தான். ஆனால் ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும். அதுவும் கொஞ்சம் இது செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கிற ஒரு ஒரு காலம் இது. பத்தாக்குறைக்கு வந்துட்டு போனோகிராஃபி வந்துட்டு எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பையனோ பொண்ணோ கூட இந்த காலத்தில் இல்லை. ஆக்சுவலி ஒரு 14 வயசு இல்லை 13 வயசு டு ஒரு 19 வயசு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹார்மோன் ஹை இருக்கிற ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியன் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ 18 வயசு ஆனாதான் மேஜர். கல்யாணத்துக்கு 21-18, பட் ஜென்ரலி உனக்கு மேஜர், நீ ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்லணும்னா உனக்கு 18 வயசு ஆயிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஏன் சில பசங்கள்லாம் வந்துட்டு 13, 14, 15 வயசில் தெளிவாக இருக்காங்க, 17, 17 வயசுலேயே வேலை பண்ணி குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அப்போ அவங்களால அடல்ட் இல்லையா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் கண்டக்ட் பண்ண ரிசர்ச்சில் வந்துட்டு இல்லை, 18 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் எல்லா கோணங்களையும் ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு வேகத்தில் முடிவு எடுத்துருவீங்க, அந்த முடிவு வந்துட்டு தப்பாக கூட போகலாம், அதனால் அது சில டைம் ரிவர்ஸ் பண்ண முடியாததுனால நீங்கள் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ஓட் போட முடியாது, அதுவும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அந்த மாதிரி நீங்கள் யூஆர் கன்சிடர்ட் அ சைல்டு, அ மைனர் ஃபார் ஆல் இஷ்யூஸ். இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் வந்துட்டு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14 வயசு ஏ வந்துட்டு மெச்சூரிட்டி வந்துடுது. ஏன்னா எக்ஸ்போஷர், இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பசங்க மாதிரி கிடையாது. இப்போ பிறக்கும்போதே சிரிக்குது குழந்தை, ஒரே வாரத்தில் சைடில் படுக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனாலும் 18 வயசு வரைக்குமே இருக்கிற செனாரியோ வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வயசு பசங்களுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பாயிண்ட் இருக்கும், நிறைய எனர்ஜி இருக்கும், அந்த அதை எப்படி அவங்க சேனலைஸ் பண்ணுறாங்கங்கிறதுலையும் இருக்குது. இதில் வந்துட்டு அந்த பசங்களையோ அவங்க மட்டும் சொல்கிறது இல்லை, போக்ஸோ விஷயத்தில் இருந்தாலும் சரி, பாஷ் ஸ்கூல் காலேஜ் லெவலில் இருந்தால் கூட டீச்சர்ஸு இல்லை ப்ரொஃபஸர்ஸும் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆம் ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில்

0: வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே

0: பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

0: சும்மா கீழ்.
1: விவேக்கின் பாடல் வரிகள், அனிருத் ரவிச்சந்திரன் இசை அமைப்பு, எஸ் பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:30.

இன்று ஜூன் 9 பிர்சா முண்டா நினைவு தினம். பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கில அரசிடமும் உள்நாட்டு நில உடைமைதாரர்களிடமும் அடிமைப்பட்டிருந்த பழங்குடி மக்களுக்காக போராடிய முதல் வீரர். இந்திய மக்களே இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு உணர்த்தியவர். சோட்டா நாக்பூர் பகுதிகளில் பழங்குடி மக்களை ஒன்று திரட்டி உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்று அறைக்கோவல் விடுத்து போராடினார் பிர்சா முண்டா. 1894 அக்டோபர் 1 பயிரிடும் உரிமைக்கான நிலுவை வரித்தொகையை தள்ளுபடி செய்யும்படி போராடினார். இதுவே பழங்குடிகளுக்காக இந்தியாவில் நடந்த முதல் போராட்டமாகும். இதனைத் தொடர்ந்து 1900 கெரில்லா வீரர்களின் உதவியைக் கொண்டு இவரை ஆங்கிலேய அரசு கைது செய்தது. தனது 25 வயதிலேயே சிறையிலேயே மரணமடைந்தார் பிர்சா முண்டா. வாழ்ந்த 25 அவர் செய்த போராட்டங்களை மக்கள் இன்றும் நினைவு கூறுகிறார்கள். பழங்குடி தலைவர்களிலேயே இவரின் உருவப்படம் மட்டும்தான் இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்கள் இவரை தர்தி அபா, அதாவது மண்ணின் மைந்தன் என்று புகழ்கின்றனர். இன்று ஜூன் 9 பிர்சா முண்டா நினைவு தினம்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

இடையீடின்றி நெருங்கி வளர்ந்த பசும் புல்வெளியில் பால்குடம் சரிந்தது போல் நாலங்காடியின் அடர்ந்த மர கூட்டங்களுக்கு உள்ளே நிலவு கதிர்பரப்பிக் கொண்டிருந்தது. எதிர்ப்பக்கத்தே வழியை மறித்தாற்போல் நின்ற தேரிலிருந்து தன்னை சினத்தோடு நோக்கிய நகை வேழம்பரையும் பெருநிதி செல்வரையும் சிரித்துக்கொண்டே பார்த்தான் இளங்குமரன். அந்த பார்வையும் சில கணங்கள்தான். அதன்பின் கூட்டம் விலகி வழி ஏற்பட்டிருந்த வேறு பக்கமாக யானையை திருப்பி செலுத்திக் கொண்டு சென்றான் அவன். நாளங்காடியில் இன்று சந்தித்த இந்த இருவரும் அவனுடைய மனதில் கடுமையான வெறுப்புக்கும் குரோதத்துக்கும் உரியவர்களாக இருந்த காலமும் உண்டு. இன்றோ அவனுடைய மனதிற்குள் எவர்மேலும் வெறுப்பு இல்லை, எவர்மேலும் குரோதமும் இல்லை. உருவுடன் கூடிய ஆசைகளும் உருவமற்ற ஆசைகளும் எதுவுமே இல்லை. மேலே மிக உயர்ந்த வானப்பரப்பில் பறக்கும் பறவை சிறகுகளைத் தவிர வேறெந்த பாரமும் இல்லாமல் பறந்து செல்வது போல் அவனுடைய நினைவுகளின் போக்கு கீழே இருந்து மிக உயரமான இடத்தில், மிக உயரமான மார்க்கத்தில் சென்றது. விருப்பு வெறுப்புகளில் சாயாத நிலையான மனதை சமசித்தத்துவம் என்று கூறியிருந்தார் நாங்கூர் அடிகள். சமசித்தத்துவத்தை அடைய முயன்று கொண்டிருந்தான் இளங்குமரன். அப்படிப்பட்ட சித்தத்தோடு பார்க்கிற போது உலகமே விசித்திரம்தான். சாயவும் கோணவும் செய்யாமல் ஒரு நிலைப்பட்ட மனதோடு இன்னதை காணலாம், இன்னதை காணக்கூடாது என்ற சம்பிரதாய எல்லைகளையும் கடந்து பார்த்தால் கண்ணுக்குத் தெரிவனையெல்லாம் அனுதாபத்துக்கும் பரிதாபத்துக்கும் உரியனவாகவே தென்படுகின்றன. துன்பப்படுகிறவர்கள், இன்பப்படுகிறவர்கள், துன்பமும் இன்பமும் கலந்துபடுகிறவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் நெஞ்சில் சுகமோ துக்கமோ எதையோ சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். உடம்பையும் பொருள் சுமைகளையும் தேரிலோ குதிரையிலோ பிறரிடம் கொடுத்தோ சுமக்க செய்வது போல சுமக்க செய்ய முடியாதது நெஞ்சின் சுமை. நினைப்பதை சொல்ல இயலாமல், சுமப்பதை தவிர்க்க முடியாமல், குழந்தையின் துன்பம் போல் தனக்கு உற்றதை சொல்ல மொழியின்றி சொன்னாலும் அவற்றுக்கு உணர்த்தும் ஆற்றலின்றி தவிப்பது ஒப்ப இந்திரவிழா கூட்டத்தில் தெரிந்த

முகங்களில் எல்லாம் தான் இறங்குவதற்கான ஏதோ ஓர் உணர்வை தேடிக் கொண்டிருந்தான் இளங்குமரன். சுகத்தை சுமந்தால் என்ன, துக்கத்தை சுமந்தால் என்ன, சுமையென்னவோ சுமைதானே. சுமைக்கு உள்ளடங்கிய பொருள் உப்பானாலும் வெல்லமானாலும் சுமக்கிறவனுக்கு கனமான சுமையாவது போலத்தானே நினைவுகளும். உப்புச் சுமையை விட வெள்ளச்சுமை அதிகமாக கனத்தாலும் கனக்கலாம். மதுவிலிருந்து பிறக்கும் மயக்கம் போல ஐம்பெரும் பூதங்களின் மயக்கமே இந்த உலகம் என்று வெறியுடன் கூறிக்கொண்டு வந்த அந்த களிமகனிலிருந்து கனல் பொறி பறக்கும் பார்வையால் தன்னை எரித்து விடுவது போல பார்த்த நகைவேழம்பர் பெருநிதி செல்வர் வரை எல்லோருடைய நெஞ்சிலும் சுமை இருப்பது இளங்குமரனுக்கு விளங்கிற்று. ஆசையாக இருக்கிறவரை அதுவே ஒரு சுமை. ஆசை நிறைவேறிவிட்டால் நிறைவேறிவிட்டது என்று நினைத்து நினைத்து பூரிக்கும் திருப்தியே ஒரு சுமை. எண்ணியது நிறைவேறாவிட்டால் நிராசையும் அதனால் ஏமாற்றம் உண்டாவதும் சுமையே. ஆகாயத்தில் பறக்கும் பறவையைப் போல நெஞ்சில் சுகதுக்க சுமையில்லாத நாங்கூரடிகளைப் போன்றவர்களே உயர்ந்த நினைவுகளில் சஞ்சரிக்க முடிகிறது என்று எண்ணினான் இளங்குமரன். அவருடன் பழகிய பயனாலே தனக்கும் அந்த நிலை ஓரளவு வந்தது எனவும் நம்பினான். இப்படி சிந்தனையில் ஆழ்ந்த மனத்தோடு யானையை செலுத்திக் கொண்டு நான்கு பெரிய வீதிகள் சந்திக்கும் நாளங்காடி சதுக்கத்துக்கு வந்திருந்தான் அவன். அந்த இடத்தில் அவன் வெற்றி கொள்ள வேண்டிய போர்க்களம் காத்திருந்தது. அங்கே பல்வேறு சமயங்களைச் சேர்ந்த அறிஞர்கள் பிறரை வாதத்துக்கு அழைக்கும் கோலத்தில் கொடிகட்டி கொண்டு கூடியிருந்தார்கள். எங்கும் அறிவொளிரும் கண்கள், சுவடிகள் நிறைந்த கைகள், எதிர்த்து வாதம் புரிவதற்காக மற்றவர்களை அழைக்கும் கொடிகள், வாதிடுபவர்களின் திறமையை காண்பதற்காக கூடியிருந்தவர்களின் முகங்களில் எல்லையில்லாத ஆர்வம் தெரிந்தது. யானையிலிருந்து கீழிறங்கி கொடியும் கையுமாக அந்த ஞான வீதிக்குள் நுழைந்தான் இளங்குமரன். அங்கிருந்து வயது மூத்த அறிஞர்களுக்கு நடுவே பேரெழில் நம்பியாகிய இளைஞன் ஒருவன் கொடியேந்திய கையினனாக நுழைந்தவுடன் கூடியிருந்த காவிரி பூம்பிடினத்து பொதுமக்களுக்கு ஆர்வம் பெருகிற்று. இனிமேல் இங்கே சுவையான நிகழ்ச்சிகளை காணப்போகிறோம் என்பது போன்ற உற்சாகமும் அவர்களுக்கு உண்டாயிற்று. இந்த பெரிய உலகம் முழுவதும் படைப்புக்கு முழுமுதற் காரணனாகிய தேவன் ஒருவன் இட்ட முட்டை. படைப்புக்கு நல்வினை தீவினைகள் காரணமில்லை, தேவன் ஆணை ஒன்றே போதும் என்று தனது கொடிக்கு கீழே நின்று இறைந்து கூவிக்கொண்டிருந்த ஒரு பிரம்மவாதிக்கு முன்னால் போய் நின்றான் இளங்குமரன். ஒளிமயமான உடலோடு கந்தருவருலகத்து இளைஞன் ஒருவன் போல எதிரே வந்து கொடியை ஊன்றிக் கொண்டு நிற்கும் இளங்குமரனை கண்டவுடன் அந்த பிரம்மவாதி தான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தவற்றை நிறுத்திவிட்டு அவனை உற்று பார்த்தார். அவருடைய பார்வையை கண்டு இளங்குமரன் புன்னகை பூத்தான். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேடுவது போல, என்னிடம் எதை பார்க்கிறீர்கள் ஐயா? எதையா? பார்க்க வேண்டியதைதான் பார்க்கிறேன். நீயோ இளம்பிள்ளையாக தோன்றுகிறாய். காற்றாடியை பறக்கவிட்டு மகிழ வேண்டிய கைகளில் கரையில்லாத ஞானத்தின் சின்னமாகிய இந்த கொடியை ஏந்தி கொண்டு வந்து நிற்கிறாய். என்னை காட்டிலும் குறைந்த அறிவுள்ளவர்களோடு நான் வாதிடுவது ஏகதேசம் எனும் தருக்க குற்றமாகிவிடுமே. வாதி பிரதிவாதி இருவரில் ஒருவரது பலம் குறைவு. ஞானத்தின் நிறைவையோ குறைவையோ தோற்றத்திலிருந்தும் பருவத்திலிருந்துமே தெரிந்து கொண்டு விட முடியுமா? முடியுமானால் காட்சியை தவிர மற்ற அளவைகள் எல்லாம் பொய்யாகிவிடுமே. காட்சியே அளவையும் துணிவும். ஆனால் எனக்கு நீங்கள் சொன்ன அதே தருக்க குற்றத்தை உங்களுக்கும் நான் சொல்லலாமே. ஊன்றுகோலை ஊன்றி தொண்டு கிழவராய் தள்ளாடி நடக்க வேண்டிய முதிய வயதிலே தளர்ந்த கைகளில் கொடியோடு நிற்கிறீர்களே. ஊக்கமும் உற்சாகமும் கற்ற நூல்களின் எந்த பகுதியிலும் எந்த வினாடியிலும் மனதை இணைத்து கொள்ள முடிந்த ஞாபகமும் உள்ள இளைஞனாகிய நான் மூப்பினால் இவற்றையெல்லாம் இழந்திருக்கும் உங்களோடு வாதம் புரிய விரும்புவதும் ஏகதேசம் என்னும் தருக்க குற்றமாகுமே. பசுவின் கால் குழம்பை காட்டிலும் அதற்கு பின்னால் முளைத்த கொம்பு வலியதாவது போல முன் தோன்றியதனினும் பின் தோன்றியது வலிமையுடையது என்னும் நியாயமும் உங்களுக்கு தெரிந்திருக்குமே. இதை கேட்டபின் கண்களை அகல விரித்து இளங்குமரனை வியப்போடு பார்த்தார் அந்த பிரம்மவாதி. யாரோ சிறுபிள்ளை தன்னை வம்பு கிழக்க வந்திருக்கிறான் என்று நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக எதிரே நிற்பவன் பழுத்த ஞானமும் தருக்க நியாய வழிகளில் நல்ல தேர்ச்சியும் உள்ளவன் என்று அறிந்ததும் தன்னுடன் அறிவு போரிட வந்திருப்பவன் தனக்கு சரியான எதிரிதான் என்ற நிறைவோடு அவர் வாதிட முன்வந்தார்.

களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தமிழக அரசு மாணவிகளின் கல்வியை ஊக்குவித்து பெண்களை சமூக பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் நோக்கில் தொடங்கிய ஒரு முக்கியமான நலத்திட்டமே இந்த புதுமை பெண் திட்டமாகும். இத்திட்டம் கொண்டுவரப்பட்டதன் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகள் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து படிக்கச் செய்வது, உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிப்பது, கல்வி மூலம் பெண்கள் பொருளாதார உயர்வை அடைவது போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவிகள் மற்றும் கல்லூரி தொழில்நுட்ப கல்வி, ITI, பாலிடெக்னிக், நர்சிங், என்ஜினியரிங் போன்ற உயர்கல்வி படிப்புகளில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளுக்கு இத்திட்டம் மிக உதவியாக இருக்கும். இத்திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த தொகையானது மாணவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இத்தொகையை கல்வி கட்டணம், புத்தகங்கள், போக்குவரத்து செலவு, கல்வி தொடர்பான தேவைகள் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். புதுமை பெண் திட்டம் என்பது ஒரு நிதி உதவி திட்டம் மட்டுமல்ல, பெண்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் திட்டமாகும். பெண்கள் கல்வி கற்றால் குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறினால் சமூகம் வளர்ச்சியடையும். இந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசு மாணவிகளுக்காக அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டமே புதுமை பெண் திட்டமாகும். இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் 2022ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். பெண் கல்வி நாட்டின் வளர்ச்சி என்ற கருத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் பெருமை மிக்க நலத்திட்டமாக இது விளங்குகிறது. அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஷேன் ரோல்டன் சின்மை ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் 144 திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: பாகுபலி திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 8:42.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஜி வி பிரகாஷின் இசையமைப்பில் ஜி வி பிரகாஷ்குமார், ரிக்கி மாயா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஈட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

0: ஜி வி பிரகாஷ் இசை அமைப்பில் வேல்முருகன் மாளவிகா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கொம்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:01. ரெட்ரோ ராகங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாட்டல் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு மகிழும் நேரம் இது ரெட்ரோ ராகங்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இளையராஜாவின் இசை அமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் சிப்பிக்குள் முத்து. திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள் ரெட்ரோ ராகங்கள்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைரமுத்துவின் பாடல் வரிகளில் தேவேந்திரனின் இசையமைப்பில் சித்ராவின் குரலில் வேதம் புதித திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
5: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
6: ஒரு கடற்கரை ஓரம், அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம். அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம். அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானா எடிசன்? நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம். அவர், அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு.

0: அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நிலையத்தில் நேரம் 9:16. இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையினுடைய மலை காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளினுடைய விலை நிலவரம். இன்று உதகை உழவர் சந்தையில் கத்தரி 60 ரூபாய்க்கும், வெண்டை 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 60 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 60 ரூபாய்க்கும், அவரை 100 ரூபாய்க்கும், புடலங்காய் 44 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 54 ரூபாய்க்கும், சுரைக்காய் 34 ரூபாய்க்கும், பாகற்காய் 44க்கும், கொத்தவரை 41 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 24 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 64 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 35 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கும், தேங்காய் 60 ரூபாய்க்கும், மாங்காய் 29 ரூபாய்க்கும், வாழைக்காய் 53 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 44 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 41 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், மேரக்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 40 ரூபாய்க்கும், டர்னிப் 34 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 40 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 50 ரூபாய்க்கும், பட்டாணி 160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 200 ரூபாய்க்கும், இஞ்சி 150 ரூபாய்க்கும், கரிபீன்ஸ் 70 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 150 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 41 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 47 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 58 ரூபாய்க்கும், கொத்தவள்ளி 94 ரூபாய்க்கும், புதினா 58 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, கக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்ற கீரை வகைகள் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும், வாழை இலை 47 ரூபாய்க்கும், வாழைப்பூ 12 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 106 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 41 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 35 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 160 ரூபாய்க்கும், கொய்யா 94 ரூபாய்க்கும், பப்பாளி 53 ரூபாய்க்கும், மாதுளை 230 ரூபாய்க்கும், திராட்சை 116 ரூபாய்க்கும், மாம்பழம் 116 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 58 ரூபாய், ரஸ்தாலி 70 ரூபாய், மோரிஸ் 47 ரூபாய், நேந்திரன் 47 ரூபாய், செவ்வாழை 94 ரூபாய், கற்பூரவல்லி 58 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றிற்கு 260 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், சாத்துக்குடி 82 ரூபாய், அன்னாசி பழம் 94 ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுகிறது. உதகை உழவர் சந்தையில் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளினுடைய விலை நிலவரம் கேட்டீர்கள். தொடர்கிறது ரெட்ரோ ராகங்கள்.

வைரமுத்துவின் பாடல் வரிகள், இளையராஜாவின் இசை அமைப்பு, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் சலங்கையொலி திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்களில் நிலையத்தில் நேரம் 9:33

இளையராஜாவின் இசை அமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்த குரலில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 வழங்கும் ரெட்ரோ ராகங்கள்

ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ ಧಿಮ್ತ.

சிப்பியின் பாடல் வரிகள் இளையராஜாவின் இசையமைப்பு மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி ஆகியோருக்கு இணைந்த குரல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 9:52.

வாலியின் பாடல் வரிகள் இளையராஜாவின் இசையமைப்பு எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது லட்சுமி வந்தாச்சே திரைப்படத்திலிருந்து.

0: But generally speaking, if a place has little or no water and vegetation, people usually call it a desert. Some deserts are almost totally without water. In such places, strong winds blow, raising heaps of sand and depositing them as mounds. These are called sand dunes that shift and move endlessly across the desert. Few plants can survive on such dry, shifting sands. All living things need water in order to survive. Camels can do without water for days together. The reason is they sweat very little. We sweat because we must keep our body temperature constant. We sweat when it gets hot, and this cools the body. Camels can stand high body temperature. They don't need to sweat and can, therefore, retain the water they drink for long periods of time. The smaller desert animals do not drink water. They burrow underground during the hot day and come out at night to eat. Some of them eat other animals and get the water they need from the moisture in the meat. Others eat plants and seeds and get the water they need from plant juices. Desert plants also adapt themselves to the life they lead. Cactus plants store water in their thick stems. Their roots lie close to the surface of the ground and quickly absorb the moisture from the light rains that occasionally fall. The major feature of all deserts is, of course, dryness and variations of temperature. In humid climates, the moisture in the air acts like a blanket and protects the earth's surface from the hot rays of the sun. The absence of this blanket in desert lands causes the desert to heat up rapidly during the day and to cool off rapidly at night. Deserts are an important part of nature's great plan. They are there like the dense forests and the deep oceans. Just because they are hot and dry, one should not look upon them as useless parts of the earth.
1: आशा है कि ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। अब इसी के साथ हम आज के कार्यक्रम के समापन की आपसे आज्ञा चाहेंगे, तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
3: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நிலையத் நேரம் 10:30.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேர்களை கேட்டு ரசிக்கலாம் மாணவர் குரல். நிகழ்ச்சியில முதல் மாணவர் யாருன்னு பாக்கலாம்.
7: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் ஏஞ்சலின் சார். மேம்,
7: ஏஞ்சலின் எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கீங்க மேம்.
7: எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்கம்மா?
8: 6th லந்து 7th போறீங்க மேம்.
7: ஓகே, 7th போயிட்டீங்களா?
8: ஆ, போயிட்டேங்க மேம்.
7: ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா?
8: ஆமாங்க மேம்.
7: அது எப்படி இருக்கு? இவ்வளவு நாள் வீட்ல இருந்தீங்கல்ல, இப்ப ஸ்கூலுக்கு போய் ஜாலியா இருக்கா?
8: ஜாலியா இருக்குங்க மேம்.
7: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க?
8: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க மேம்.
7: பழைய வருஷத்துல இருக்க மிஸ் இந்த வருஷம் இருக்க மாட்டாங்க இல்லையா?
8: எஸ் மேம்.
7: ஓகே, மிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க?
8: என்ன
7: பாத்தீங்க மைசூர்ல?
8: மைசூர்ல மைசூர் பேலஸ் பாத்தோங்க மேம், ஜூ பாத்தோம் மேம், நெக்ஸ்ட் வந்துட்டு திப்பு சுல்தான் பேலஸ்க்கு போனோம் மேம், ஒரு எக்ஸிபிஷனுக்குலாம் போனோங்க மேம்.
7: என்ன எக்ஸிபிஷன் போனீங்க?
8: ஷாப்ஸ் எல்லாம் நிறைய வச்சு ஒரு எக்ஸிபிஷன் இருந்தது மேம், அதுக்கு போனோம் மேம்.
7: அவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க லீவ?
8: ஆமாங்க மேம்.
7: லீவ் முடிச்சு ஸ்கூலுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா?
8: ஆமாங்க மேம்.
7: இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப ஜாலி ஆயிட்டீங்க.
8: எஸ் மேம்.
7: இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சொல்லுவீங்களா?
8: ஆ சொல்றீங்க மேம்.
7: என்ன சொல்லுவீங்க?
8: திருக்குறள் சொல்வீங்க மேம்.
7: ஆ திருக்குறள் சொல்லுங்க.
8: கற்க கசடட, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
7: இதோட பொருள்,
8: கற்பதற்கு தகுதியான நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும்.
7: ஓ சூப்பரா சொன்னீங்களே. திருக்குறள் எல்லாமே படிச்சிருக்கீங்களா நீங்க?
8: ஆமாங்க மேம்.
7: ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க?
8: நாங்க பரதநாட்டியம் ஆடுவீங்க மேம்.
7: கிளாஸ்க்கு போய் கத்துக்கிங்களா?
8: ஆன்லைன் கிளாஸ் பண்ணிருக்கீங்க மேம்.
7: ஓகே, அதனால நீங்க கத்துட்டீங்களா அப்படியே?
8: ஆமாங்க மேம்.
7: ஓகே, அரங்கேற்றம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
8: என்ன பண்ணுவீங்க? எஸ் மேம்.
7: ஓகே, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா?
8: ஆமாங்க மேம்.
7: உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது?
8: பிடிச்ச சப்ஜெக்ட் வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் மேம்.
7: ஓகே, ஏன் சோஷியல் பிடிக்கும் உங்களுக்கு?
8: அதுல வரலாறுலாம் இருக்குங்க மேம், அதனால எனக்கு பிடிக்குங்க மேம்.
7: ஓகே, ஏதாவது ஒரு வரலாறு சொல்ல முடியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது?
8: ஆமாங்க மேம்.
7: சொல்லுங்க.
8: அது எங்களுக்கு வரலாறு திப்பு சுல்தான் பேலஸ் பத்தி தெரியும் மேம்.
7: ம், சொல்லுங்க. இது இப்ப போயிட்டு வந்தீங்கல்ல லீவ்ல திப்பு சுல்தானோட பேலஸ்?
8: ஆமாங்க மேம்.
7: ஓகே, அத பத்தி சொல்லுங்க.
8: அவர் வந்துட்டு திப்பு சுல்தான் வந்துட்டு மைசூர் ஆண்டவர் மேம், புலிகளின் அரசர்ன்ட்டு அவரை கூப்பிடுவாங்க மேம். அவர் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் செஞ்சிருப்பாரு மேம். அதுவும் இல்லாம பிரிட்டிஷ்க்கு பயப்படாம இருந்தாரு மேம். அப்புறம் இங்கிலீஷ்காரங்களெல்லாம் வந்துட்டு அவரை வந்து நல்லா இது பண்ணாங்க மேம். அப்புறம் அவர் ராஜாவா ஆனோடனே எல்லாத்தையும் நல்லா ஆட்சியெல்லாம் செஞ்சாங்க மேம். நவீன முறையில் போர் செஞ்சாரு மேம்.
7: ஓகே, ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களே, எல்லாம் படிச்சிருக்கீங்க போல இருக்கே.
8: ஆமாங்க மேம்.
7: ஓகே, இப்போ நீங்க புக்ல படிச்சீங்க இல்லையா, இந்த புக்ல படிச்சதுக்கும் நீங்க அங்க போய் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்க இல்லையா,
8: அப்போ நீங்க
7: படிச்சதெல்லாம் அங்க ஞாபகத்துக்கு வந்துச்சா?
8: ஆமாங்க மேம்.
7: ஓகே, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு.
8: எஸ் மேம்.
7: ஓகே, உங்களுக்கு வேற என்னலாம் பிடிக்கும் உங்களுக்கு?
8: வேற எனக்கு செஸ் பிடிக்கும் மேம்.
7: ஓகே,
8: நெக்ஸ்ட் வந்துட்டு டான்ஸ்ல இன்ட்ரஸ்ட் மேம், டிராயிங்ல இன்ட்ரஸ்ட் மேம்.
7: ஓகே, செஸ் விளையாண்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி?
8: விளையாண்டிருக்கீங்க மேம்.
7: ஸ்கூல்ல எல்லாம் காம்படிஷன்ல விளையாண்டிருக்கீங்களா?
8: ஆ போயிருக்கேன் மேம்.
7: ஓகே, வின் பண்ணிருக்கீங்களா?
8: பண்ணிருக்கேன் மேம்.
7: ஓகே, செஸ்ஸையும் விடாம நல்லா கத்துக்கோங்க ஓகேவா?
8: ஆ ஓகேங்க மேம்.
7: ஓகே, உங்களுக்கு ஏதாவது விருப்ப பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல் இருக்கா? இந்த நிகழ்ச்சியில அந்த பாடல் உங்களுக்காக ப்ளே பண்றோம்.
8: இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும் மேம்.
7: ஓ, இளையராஜா ஃபானா நீங்க? இப்பதான் 2K கிட்ஸா இருக்கீங்க, இளையராஜா சாங் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்?
8: இனியாலும் காதல் தேசம் நீதான்.
7: ஓகே, உங்க மம்மி டாடிக்கு பிடிச்ச சாங் இது?
8: ஆமாங்க மேம்.
7: ஓகே, அந்த சாங்கை ப்ளே பண்ணிடலாமா?
8: ஆ ஓகேங்க மேம்.
7: ஓகே, தேங்க் யூ.
8: தேங்க் யூ மேம்.

0: ஜாயின் பண்ணியிருக்காங்க மேம்.
1: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணலையா?
0: அவங்களும் என் கூட தான் வராங்க மேம்.
1: எல்லாருமே ஒன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க,
0: ஆமாங்க மேம்.
1: என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு?
0: டாக்டர் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைங்க.
1: ஓகே, அதனாலதான் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்றீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: உங்களுக்கு இதை தவிர்த்து வேற எதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு?
0: எனக்கு குக்கிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க மேம்.
1: ஏ, என்ன குக் பண்ணுவீங்க? ஓகே,
0: எக் ஆம்லேட் அந்த மாதிரி.
1: யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
0: ஆமாங்க மேம்.
1: பிரெட் ஆம்லேட் எப்படி போடுவீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா?
0: கல் ஆன் பண்ணிட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு அது மேல எக்கை உடச்சு ஊத்தி சால்ட் போட்டு ஆனியன் போட்டு வேக வச்சா செஞ்சாங்க.
1: ஓகே, இது நிறைய டைம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா?
0: ஆங்க
1: யார் இதை விரும்பி சாப்பிடுவா?
0: எல்லாருமே சாப்பிடுவாங்க.
1: ஓகே
0: அப்பா என் தங்கச்சி எல்லாம் சாப்பிடுவாங்க.
1: ஓகே, நீங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுருக்காங்களா?
0: ஆங்க மேம்.
1: உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன?
0: ஃபுட்பால் விளையாடுவேங்க மேம். கிரிக்கெட், கார்விங், டிராயிங்.
1: ஓகே, என்ன மாதிரியான டிராயிங் எல்லாம் பண்ணுவீங்க?
0: காசு அனிமே அந்த மாதிரி பண்ணுவேன்.
1: ஓகே, ஏதாவது கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா?
0: ஃபுட்பால்ல விளையாண்டுருக்கேங்க மேம் ஸ்கூல் லெவல்ல.
1: ஓகே, வின் பண்ணிருக்கீங்களா?
0: ரன்னர்ஸ் வந்திருக்காங்க.
1: ஓகே, ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: பிடிக்குங்க மேம்.
1: ரொம்ப ஃபுட்பால் கண்டினியூ பண்ணுவீங்களா?
0: பண்ணுவேங்க மேம்.
1: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
0: ஏஆர் ரஹ்மான் பாட் போடுங்க.
1: ஓகே, ரஹ்மானா ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்குங்க மேம்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூங்க.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மானிஷா.
1: மானிஷா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்க மானிஷா. எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: இப்பதான் ஃபைனல் இயர் யூஜி முடிச்சேன் மேம்.
1: ஓகே, என்ன மேஜர் எடுத்தீங்க?
2: மேஜர் பிஎஸ்சி ஜுவாலஜி.
1: ஜுவாலஜினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா?
2: எஸ் மேம்.
1: உங்க கோர்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
2: எஸ் மேம். கோர்ஸ்ல ஓவராலா நார்மலி இந்த அனிமல்ஸ் பத்தி தான் படிக்கிறோங்கிறதெல்லாம் இல்ல மேம். நிறைய விஷயம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. பேசிக்கா கீப்பிங் கிளீன், கிளீனா இருக்கிறது, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, அதோட சேர்த்து இன்னும் லேபரேட்டரி அந்த கிளீனிங்ஸ் அதோடும் சேர்த்து இன்னும் வைல்ட் லைஃப் பத்தி இருக்கு மேம். இன்னும் டெவலப்மெண்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜி, அனிமல் பிசியாலஜி, நிறைய விஷயம் இருக்கு மேம்.
1: நிறைய விலங்குகள்லாம் இப்போ அழிஞ்சிட்டே வருது இல்லையா? நம்மளுக்கு கண்ணார பாக்குற சில சிட்டுக்குருவி அந்த மாதிரி எல்லாம் அழிஞ்சிட்டே வருது. ஜுவாலஜி படிச்சவங்களா நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு?
2: எஸ் மேம், அது நிறைய கட்டுமானத்துக்காகவும் வியாபாரத்திற்காகவும் இந்த மரங்கள் அது மாதிரி அழிக்கப்படுறதுனால இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் அழியிற நிலைமையில இருக்கு மேம். அழிஞ்சிட்டும் வந்துட்டு இருக்கு. இது பேசிக்கா இயற்கை அழிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது மேம்.
1: ஃபைனல் இயர் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கீங்க
2: மேம்? மெடிக்கல் கோடிங் பண்ணலான்ட்டு இருக்கேன் மேம்.
1: ஓகே.
2: பட் வந்து ஐ பவர் காரணத்தினால சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுனால பிஜிக்கும் அப்ளை பண்ணல, இன்னும் பிஎட்க்கும் அப்ளை பண்ணல, மெடிக்கல் கோடிங் லைனும் போகல. இப்போ 1 month இங்க டைலரிங் கோர்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட் குரூப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் ஜுவாலஜி ரிலேட்டடான ஜாப்ஸ் வர்ற மாதிரி டிஎன்பிசிக்கு ரெடி பண்ணலான்னு பிளான் மேம்.
1: டிஎன்பிசிக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா?
2: குரூப் டூக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு மேம்.
1: குரூப் டூன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல? எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க
2: மேம்? கஷ்டப்படாம இஷ்டப்பட்டதை அடைய முடியாது இல்ல. படிப்புனாலே ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்பட்டாதான் மேம், ஒரு ஒரு மார்க்குக்கும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். டெய்லி லைப்ரரி சிஸ்டம்ஸ் ரொம்ப சிஸ்டம் ஒர்க் பண்ணலனாலும் லைப்ரரி கூட இன்னும் எக்ஸ்பர்ட் ஆஃப்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் கனெக்டிங்ல இருந்து லைப்ரரி போயிடுவேன் ஃப்ரைடே தவிர மத்த எல்லா டேயும் வீட்டுல இருக்கும் போது லைப்ரரி போயிடுவேன் மேம். ஹாலிடேஸ்லயும் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் போது லைப்ரரியில தான் மேம் இருப்பேன். ஒன்லி புக்ஸ் கூட மட்டும்தான் மேம்
1: இருப்பேன். சொல்ல வரீங்க?
2: எஸ் மேம்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்
2: மேம்? சித் ஸ்ரீராமுடைய மோட்டிவேஷன் சாங்ஸ் எனி.
1: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேம்.

0: இத்துடன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி இல்ஷியா பிராங்க்லின்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஆண்டு இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 11:02. நேயர்களே, நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. விண்ணப்பங்களை https://www.tnpoly.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் கமர்ஷியல் பிராக்டிஸ் ஆகிய பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 10-12 வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இணையதளவார்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம்.

0: வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, அரசு நிர்வாகத்தில் அனைத்து மட்டத்திலும் ஊழலை ஒழிக்க ப்ராஜெக்ட் ஜீரோ என்ற ஒருங்கிணைந்த ஊழல் ஒழிப்பு திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது? சரியான பதில் கேரளம். இன்றைய கேள்வி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் June 1 முதல் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவித்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் June 1 முதல் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவித்துள்ளது?
0: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:05. சரியா, இந்த நேருக்கு நேரத்திற்கு நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில சில ஞாபகங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை தூண்டுற மாதிரியான ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு. அதாவது நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேரை கடந்து வந்திருப்போம், வெகு சிலரை மட்டும் இல்லைன்னா யாராவது ஒருத்தரை மட்டும் ஐயோ இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து சந்திக்க மாட்டோமா, இப்படி ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, இல்ல இப்படி ஒரு புரிதலை கொடுத்துட்டு போனாங்க, அவங்கள மறுபடியும் நம்மளால சந்திக்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த மாதிரி மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யார் உங்க வாழ்க்கை அப்படின்றதுதான் இன்றைய தலைப்புல உங்களுக்கு விருப்பமான பாடல்களோட நம்ம கேட்கவிருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வந்த பெண்ணை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில முதல் நேயரா தன்னுடைய விருப்ப பாடல் மற்றும் அவருடைய அனுபவம் சொல்ற நேயர் யாருங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்லுங்க. யாருங்கிறது?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: ஓகே சத்யநாராயணன், சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன முதல்ல அது சொல்லிடுங்க.
1: அது படம் வந்து உழவர் மாதம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து பொன்னெல்லேறி கரையோரம்.
0: ஓகே, நிச்சயமாக பாடல் கொடுத்தரலாம். அதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் சந்திக்க விரும்பும் அந்த ஒருவர் யார்?
1: நான் நீண்ட நாள் என் பள்ளி நண்பர் ஒரு ராமச்சந்திரன்.
0: ஓகே,
1: கோயம்புத்தூர் டாட்டா பேட்டா இருக்காரு.
0: சரி,
1: கிட்டத்தட்ட அவர் பார்த்து சந்திச்சு நீண்ட வருடங்கள் ஆயிப்போச்சு.
0: ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு.
1: அப்பப்ப போன்ல பேசலாம், பட் ஒன்னும் நேரில் சந்திக்கல.
0: ஓகே,
1: சந்திக்கணும்னு பார்த்துட்டு கண்டிப்பா சந்திச்சுட்டு நம்ம நிகழ்ச்சி சொல்லுவேன்.
0: ஓகே, என்ன காரணம் பர்டிகுலர்? என்ன நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நம்ம பள்ளி பருவத்துல, குறிப்பிட்ட இவரை மட்டும்?
1: நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம்.
0: ஓகே,
1: சினிமா போனா வந்து அந்த மாதிரி போவோம். என் கல்யாணத்துக்கு, அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, என்னோட பையன் கல்யாணத்துக்கு வந்தாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
0: ஓகே ஓகே,
1: போக முடியல, நேர்ல போக முடியல, வர முடியல, அதனால
0: உங்களுடைய விருப்ப பாடல்கள் மற்றும் நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒருவர் அவர் யார் அப்படின்றத தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 93449010138 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 93429010138 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க சந்திக்க விரும்பும் அந்த நபரை பற்றியும் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்க கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: மகன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரு எங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிறது? வணக்கம் ராஜ்குமார், இன்றைய தலைப்பு கேட்டீங்களா? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க.
0: ஓகே, சூப்பர். ஓகே, நீங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லிருங்க.
1: எனக்கு வந்து ஆல்பம் படத்துல இருந்து அம்முக்குட்டி.

0: ஓகே, ஆல்பம் திரைப்படத்துல இருந்து.
1: செல்லமே செல்லமே தொடங்குங்க.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யார்?
1: என்னுடைய பள்ளி தோழன் தாமஸ்.
0: ஓகே, எதனால அவரை?
1: இப்ப அவர் வந்து இருக்கிற நிலைமை வந்து மூளை தடிப்பட்டு ரொம்ப
0: ஓகே
1: பலவீனமா இருக்கிறார்.
0: சரி, ஓகே.
1: 9th வரைக்கும் ஒன்னா படிச்சாங்க. இப்ப வந்து அவரு அவரை யாருன்னு எனக்கு எனக்கு தெரியும், அவரை என்ன யாருன்னு தெரியாது.
0: ஓகே ஓகே ஓகே,
1: நேரா மீட் பண்ணா மட்டும் தான் அப்போ தெரிஞ்சுக்க முடியும்.
0: சரி சரி,
1: இப்ப போன்ல பேச ஆரம்பிச்சிட்டேங்க.
0: பேசுறாரு. ஓகே ஓகே.
1: அவர் வந்து மூச்சு விடுறது கூட சிரமப்பட்டிருந்தா, இப்ப நான் போன்ல பேச ஆரம்பிக்கும் போது நல்லா சுவாசிக்கிறான், நல்லா தூங்குறான், நல்லா இருக்கான்.
0: ஓகே ஓகே.
1: அப்ப அவனை நேரடியா மீட் பண்ணது எனக்கு வந்து ஒரு எனக்கும் அடிபட்டு இருக்குது. என்னாலயும் அவனை போய் மீட் பண்ண சுலபமா முடியாதுங்க.
0: ஓகே,
1: இப்ப அவன் வந்து என்ன மீட் பண்ணாதான் முடியும். நான் வந்து மீட் பண்ண அவன் யாரும் எனக்கு தெரிஞ்சனா, இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனையும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையும் கிளியர் ஆகி சான்சஸ் நிறைய இருக்கு.
0: ஓகே, அருமை அருமை. ஓகே,
1: அந்த அந்த நண்பரை நான் பாக்கணுங்க. அதே போல அத்தைய
0: அதே மாதிரி உங்க அத்தை இவங்க எல்லாரையும் கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை பாக்குறது கடவுள் உங்களுக்கான அந்த நாள் கொடுப்பாருன்ற நம்புறோம். மிக நன்றி. ஓகே, ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறாங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். மீண்டும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய பேரை வந்து, நிறைய பேர் இல்லைனாலும் அந்த ஒருத்தரை கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். சோ அதான் இன்றைய நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலோட இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆல்பம் திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள் மற்றும் நீங்கள் மீண்டும் சந்திக்க ஒருவரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ். மேடம்,
0: ஓகே ராஜேஷ், காலை வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு? விரும்ப ஒருவர் யார் அவரு? ஆசிரியை. ஓகே, ஓகே.
1: அவங்கள வந்து நான் பள்ளி படிச்ச காலத்துல ரெண்டு வாட்டி பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் சமீப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்க வீடு கொஞ்சம் மாறிதான் அவங்கள பாக்க முடியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்க பள்ளியில படிக்கிறதுல எங்க நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அப்போ
0: என்ன பாடம் எடுத்தாங்க? அவங்க பேர்
1: என்ன? சரஸ்வதி. மேடம்,
0: சரஸ்வதி. ஓகே.
1: கொஞ்சம் தமிழ்ல சரியா படிக்க
0: மாட்டோம்.
1: அப்போ அது ஸ்கூல் விட்டு பிறகு எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் அவங்க வீடு இருந்துச்சு. அதனால அங்க வந்து எங்களுக்கு ஒரு மணி நேரம் சொல்லி கொடுப்பாங்க.
0: ஓகே, ஓகே.
1: அதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்க கொஞ்சம் தயாரா பண்ணாங்க அந்த தேர்வு நேரத்துல.
0: ஓகே, சூப்பர், சூப்பர். அதனால
1: அவங்களை மீண்டும் ஒரு வாட்டி
0: அவருடைய அந்த விருப்பமான நபர் யாருன்றத சொன்னாரு. ரொம்ப அழகா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு அருமையான பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பென்னிதயாள் கல்யாணி மேனன் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்து கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாருங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில் படத்திலிருந்து துரை பேசுறேன்.
0: துரை, ஓகே சொல்லுங்க துரையன், இன்றைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: குமிக்கு படத்திலிருந்து கையளவு நெஞ்சுக்குள்ள கடல் அளவு.
0: ஓகே, கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யாரு?
1: நான் மீண்டும் சந்திக்கும் நடேசன் போருங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 40 ஆண்டுகளுக்கு முன்னே எங்க ஊர்ல இருந்தாருங்க.
0: சரிங்க.
1: அவர் இப்ப வந்து நீடாமங்கலம்ங்கிற ஊருக்கு போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு போனதுக்கு பிறகு ஒரு தொடரும் இல்லைங்க.
0: சரி,
1: இதையாவது கேட்டாவது வந்தா பாக்கலாங்க அவரு.
0: ஓகே, அருமை. எதனால அவரை நீங்க மீண்டும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அவரு கல்யாணத்துக்கு முதல்ல இருந்து எங்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்தாருங்க.
0: ஓகே,
1: அப்புறம் கல்யாணம் முடிச்ச வரைக்கும் மறுபடியும் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாருங்க.
0: ஓகே,
1: நீலமங்கலம் போன வரைக்கும் ஒரு தொடரும் இல்லைங்க. அதான் பாக்குறதுக்கு.
0: ஓகே, ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வந்து ஒரு நண்பரா மாறி இப்ப மீண்டும் அவரை வந்து தொடர்பு இல்லாம போயிருக்காரு இல்லைங்களா? உங்களுக்கு விருப்பமான அந்த ஒருவர் யாரு? மீண்டும் நீங்க சந்திக்க விரும்பும் ஒருவர் யார் அப்படின்றத தொடர்ந்து இந்த பாடலுக்கு அப்புறம் பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மகிழினி மணிமாறன் அவங்களுடைய குரல்ல கும்கி திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 11:36 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரு, எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வண்ணதானம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசீவரம் எம்பி கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க கந்தசாமி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?

0: கேட்டுக்கிறேன்.
1: சூப்பர், ஓகே. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன, அது சொல்லிடுங்க.
0: இருமலக படத்துங்க, டிஎம்எஸ் பாடிய மாதவி பொன்மொழியால்.
1: கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யாரு? அவர் உங்களை கூட்டிட்டு போனாரு. அருமை.
0: மூணு வருஷம் கூட்டிருந்தாருங்க.
1: சரி சரி, மறுபடியும் பார்க்க போறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய விருப்பமான பாடல்களையும் நீங்க பார்க்க விரும்பும் அந்த ஒருவர் யாரு அப்படின்றத 04-23 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற எண்ணிற்கும் நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: டி எம் சௌந்தரராஜன் அவருடைய குரல்ல இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 11:45 நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள் மற்றும் நீங்கள் மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் இவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யாரங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சொல்லுங்க பாபுன்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன, அது முதல்ல சொல்லிருங்க. நிச்சயமாக கொடுத்துடலாம். அதற்கு முன்னாடி உங்கள் நீங்க மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யாரு?
1: நம்மளுடைய பள்ளி பருவ நண்பர்கள்.
0: நண்பர்கள், ஓகே, நிறைய எல்லா நண்பர்களையும் மீண்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: அந்த நண்பர்களை பார்த்தாலும் அந்த மலரும் நினைவுகள் நமக்கு வந்து ஒரு நீங்காத நினைவுகளா இருக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. பள்ளி பருவம்
1: பார்க்க வேண்டும் ஒரு ஆசை, எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை.
0: ஓகே சூப்பர், நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாரு. பர்டிகுலரா ஒருத்தர் இல்லைங்க, ஸ்கூல்ல படிச்ச, என்னோட பள்ளி பருவத்துல படிச்ச எல்லாரையுமே சந்திக்கணும், எல்லா நண்பர்களையும் பார்க்கணும், மீண்டும் அந்த குழந்தை பருவம் வரணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? ஓகே, நேர்களை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில, ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில இத்தனை மணி நேரமா வந்த நேர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜென்ஸா வந்துட்டு இருக்காங்க. லேடிஸ் உங்களுக்கான வாய்ப்பு தான் 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில. நீங்க உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை பேசலாம், யாருக்காவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லலாம். இல்ல இதே மாதிரி நீங்க யாரையாவது சந்திக்க விரும்பிட்டு இருக்கீங்க, ஏன்னா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கப்ப கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஞாபகம் வரும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி உங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றதுக்கான நேரம் தான் 12:10 to 12:40 வரைக்கும் சிநேகிதிய நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க லேடிஸ் உங்களுக்காக. பெண்கள் எல்லாருமே அந்த நேரம் ரெடியா இருங்க. நீங்க அழைக்க வேண்டிய அந்த எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9344-9010-18 அப்படின்ற எண்ணும், 9342-9010-18 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 0423 இணைப்பு எண்ணோட 2966-7-8-3 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களும் கேட்கலாம். நீங்கள் மீண்டும் சந்திக்க விரும்பும் அந்த ஒருவர் யாரு அப்படின்றதையும் சொல்லலாம். நம்ம நேயர் பாபு அவருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

0: ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யாரங்க இருந்து?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: பாட்டு வந்து வானத்தை போல படத்துல இருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
0: நிச்சயமாக அந்த பாடல் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர் யாரு?
1: ஒருவர் இல்ல, ஒரு குடும்பத்தையே நாங்க சந்திக்க ஆசைப்படுறோம்.
0: எப்படின்னா,
1: எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு குடும்பம் தங்கி இருந்தாங்க முன்னாடி. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதாவது எதிர்பார்க்கறோம்.
0: சூப்பர், கண்டிப்பாக உங்களுக்கும் டெல்லி போக ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். மிக்க நன்றி. ஓகே, நிச்சயமாக அவர் அந்த குடும்பத்தை சந்திப்பார் என்ற வாழ்த்துக்களோடு தொடர்ந்து இந்த பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வானத்தை போல திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் இந்த நேரம் 11:58 இணைந்திருங்கள் ஓடி எஃப்எம் 101.8 இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாரும் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் மற்றும் மீண்டும் சந்திக்க விரும்பும் அந்த ஒருவர் பற்றின நிறைய தகவல்கள் பேசணும். இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழர் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர். உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் ஷெருகே அவர்களுடன் நேர்முகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திர இசை, இடம்பெறும் சொல் தென்றல், நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, சரியா தவறா, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திர இசையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் முதல் போக சாகுபடி பயிர்கள் மற்றும் அதன் விவசாய முறைகள் குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்கள்

அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 9:15 திரைக்காணம்.

9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: சரியா 12:10 நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க பெண்கள் உங்களுடைய, அதாவது நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்க ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போற பெண்களுக்காவது கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்கோ, இல்லை வந்து நம்மளோட நண்பர்கள்கிட்ட பேசுறப்போ, இல்லை அந்த பிரேக் அப்படின்ற ஒரு நேரம் வந்து கிடைக்கும். ஆனால் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஆனால் வீட்டில் அவங்க சும்மா இருக்காங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். ஒரு நாள் நம்ம அவங்க வீடு அவங்க கூட ஒரு கேமரா மாதிரி அவங்க எதையுமே கண்டுக்காம அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்றத ஓரமா நின்று பார்த்தா நமக்கு தெரியும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, அந்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, சரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் காஃபி குடிச்சிட்டு அப்பாடான்னு உட்கார்லாண்டான்னா நடக்காது. அப்பதான் யாராவது வீட்டுக்கு வருவாங்க, அவங்களை கவனிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கிடையில நம்மளுக்கான ஒரு 5 நிமிஷம் கிடைச்சிடாத, ஐயோ இந்த விஷயத்த யார்கிட்டயாவது பேசலாம் நினைச்சா அதுக்கு ஒரு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி நேரம் கிடைச்சா யார்கிட்ட பேசுறது அப்படின்றது தெரியல அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே இந்த கவலையை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கவலை இன்றைக்கு வேண்டாம். இந்த 12:10 to 12:40 வரைக்கும் உங்களுடைய நேரம். நீங்க என்னெல்லாம் பேசணும்னு விரும்புறீங்களோ, என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசலாம். முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்கு நீங்க பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா 9344909018 அப்படின்ற எண்ணிற்கும், 9342909018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட, 2966781 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கு என்ன பேசணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அந்த விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடல், இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

0: சத்தம் போடாதே திரைப்படத்துல இருந்து நேஹா வேசன் இவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இணைய போகும் அந்த ஸ்நேகிதி யாருங்கிறது. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரந்தத்தம் அம்புஜம் அம்பலவாணி.
0: ஓகே, வணக்கம் அம்புஜம் அம்மா அவங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேர்களுக்கு என்ன சொல்ல இருக்கீங்க? ஓகே,
1: நம்ம இந்த தோசைக்கு நானே போட்டிருக்க அரிசி பருப்பு நானே போட்டுப்போம்ல,
0: இந்த
1: அரிசி மாவுல நல்ல கட்டியா வச்சுக்கணும். அரிசி மாவு மாவும் அரைச்சி கட்டியா வர்றதை எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா
0: கருவேப்பிலை
1: உப்பு தேங்காய் பல்லு பதா கீறி போட்டு இப்படி நுள்ளி நுள்ளி எண்ணெயில போட்டு எடுத்துறோம்.
0: ஓகே, ஒரு பக்கோடா மாதிரி சொல்றீங்க.
1: விளக்கு அகல் விளக்குல வாட்டி
0: சூப்பர் சூப்பர். இது பெரியவங்களுக்கு வேலை செய்யுங்களா? பெரியவங்களும் பண்ணலாம்.
1: முட்டு வலியும் சொல்லி வீங்கிட்டு
0: வைங்களேன்,
1: இந்த பாக சேட்டவளும் அவங்க என்ன பண்ணி இந்த இஞ்சி இஞ்சி பவுடர் இருக்கும் கடையில,
0: சரி
1: அது கூட பச்சை ரெண்டையும் நுணுக்கி இந்த பச்சை அந்த இஞ்சி பவுடர்ல போட்டு லேச வெண்ணி விட்டு படத்தி பேசு மாதிரி அதை முட்டுல நல்லா அப்படி வச்சிடணும். கொஞ்ச நேரத்துல அந்த நீர் எல்லாம் எடுத்துடும்.
0: ஓகே, அந்த வீக்கம் எல்லாம் போயிடும் இல்லைங்களா?
1: ஆமா, வீக்கம் எல்லாம் போயிடும். கொஞ்ச நாள்
0: சூப்பர்
1: அந்த வீக்கம்.
0: ஓகே ஓகே, அருமை அருமைமா, சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்குமே மருந்து மருந்துன்னு போகாம இந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணிக்கலாம் இல்லையா?
1: டாக்டர் உடனே போக வேண்டாம்ல, பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் சொன்னீங்க. மருத்துவ குறிப்பும் சொல்லிருக்கீங்க, அதே மாதிரி அவசரத்துக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பலகாரமும் சொல்லி கொடுத்தீங்க. கரெக்ட். ஓகே, ஆமா,
1: நம்மள கை பக்கமா அதுக்கப்புறம் போகலாம்.
0: ஓகே ஓகே சூப்பர். இருந்தாலும் அதாவது மருத்துவர்கிட்டயும் நம்ம அணுகணும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேவா, மிக்க நன்றிவா, ரொம்ப அழகான குறிப்புகள் சொன்னீங்க, மிக்க நன்றி. ஓகே, அம்புஜம் அவர்கள் வந்து ரொம்ப அழகா அந்த மருத்துவ குறிப்புகள் சொன்னாங்க. ஏன்னா நம்ம திடீர்னு அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் குழந்தைய தூக்கிட்டு உடனே ஓடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு சரியாயிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், குழந்தைங்களுக்கும் அது ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கும், நாலு பேருக்கு அதை உதவும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு நீங்க அந்த குறிப்புகள் சொல்லலாம். குறிப்புகளை தாண்டி நிறைய பேர் வந்து இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து நான் வீட்லயே தான் இருக்கேன், ஆனா என்னோட காசு சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் இருந்தபடி எப்படி சம்பாதிக்கிறீங்க, இல்ல சம்பாதிக்கலைனாலும் எனக்கு கிடைக்கிற காசை நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் நீங்க சொல்லலாம். நிறைய பேருக்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். 04-23 அப்படின்ற இணைப்பு என்னோட, 2966-7831 அப்படின்ற எண் இருக்கும், 9344-9001018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342-9001018 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நமக்கு சொல்லலாம். அதுவரை இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

தாம் தூம் திரைப்படத்திலிருந்து கிரிஷ் பாம்பே ஜெயஸ்ரீ இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம பெண்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக பேச போற ஸ்நேகிதி யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யாருங்க இருந்து?
0: என் பேர் சல்மானா, இந்த டிப்ஸ் வந்து கால் பண்றேன்.
1: ஓகே சல்மா, சொல்லுங்க. நம்ம நேர்களுக்காக நீங்க என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
0: நீங்க வந்து சிக்கன் ட்ரை பண்ணிருக்கீங்க, கரெக்டா?
1: ஆமா.
0: நீங்க வந்து வீட்டுல செய்யற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: ஓகே, அதாவது கடையில வாங்கக்கூடிய அதே மாதிரி வீட்டுல எப்படி செய்யலாம்னா? ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
0: நீங்க வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து சிப்ஸா கட் பண்ணி
1: ஓகே,
0: salt and pepper போட்டு 10 minutes போட்டு
1: ஓகே,
0: ஒரு பவுல்ல வந்து கார்ன் ஃபார் எடுத்துக்கோங்க.
1: ஓகே,
0: இந்த டிப் பண்ணி வச்ச சிக்கன் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து அந்த கார்ன் ஃபார் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல ஒரு 2 எக் எடுத்துக்கோங்க.
1: ஓகே,
0: நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் நல்லா salt போட்டு நல்லா பீட் பண்ணி
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டாருக்குள்ள மேனேஜ் பண்ண வச்சு சிக்கன் வந்து எக்ஸ்குள்ள டிஷ் பண்ணி
1: ஓகே
0: வச்சுட்டு
1: ஓகே,
0: நீங்க பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரெட் இருக்கும் இல்லையா, அது லைட்டா ரோஸ்ட் பண்ணி மிக்சியில வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு கஷ்மீரி சில்லி பவுடர் தென் salt போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த எக் எக் டிப் இருக்குல்லையா இதுல மிக்ஸ் பண்ணி நீங்க ஃப்ரை பண்ணலாம்.
1: ஓகே, 3 லெவல் ப்ராசஸ் மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கார்ன்ஃபிளவர், அப்புறமேட்டு எக், அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிரம்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். அதுல எல்லாம் டிப் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஹலோ.
0: எஸ் மேம், எஸ் மேம்.
1: ஓகே, சோ அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடணுங்களா?
0: அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணா சிக்கன் ஜேசி மாதிரி இருக்கும்.
1: ஓகே, அதாவது கடையில வாங்குற அந்த கிறிஸ்பியா இருக்கும் இல்லைங்களா?
0: நீங்க வந்து அது மைனஸ்
1: ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப சல்மா இது வந்து அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே சல்மா, ஓகே. நீங்க பெட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா உங்க வீட்ல?
0: ஆமாங்க.
1: ஓகே, சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே, என்ன பெட்ஸ் வச்சிருக்கீங்க?
0: என்கிட்ட வந்து கேட்ஸ் இருக்கு.
1: ஓகே, எத்தனை கேட்ஸ் வச்சிருக்கீங்க? வாங்காம இருப்பாங்க, வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: அவுட்ரு போறதுக்கோ அவங்க ஹீட்ல வரும்போது அவங்க ஸ்ட்ரெஸ்
1: ஆகிட்டாங்க,
0: அன்வான்டா
1: இருக்கட்டும்,
0: நிறைய வந்து தண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் லிட்டர் பாக்ஸஸ் அந்த மாதிரி வந்து நிறைய கேட்டுக்கு வந்து 1 லிட்டர் பாக்ஸ் சொல்லிட்டு 6 கேட் 7 லிட்டர் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
1: ஓகே ஓகே,
0: இந்த வெளியூரியன் போறது லிட்டர் போறது அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
1: ஓகே ஓகே, வீடு வந்து கிளீனா இருக்கும் இந்த மாதிரி செட்
0: பண்ணிட்டோம்னா.
1: ஓகே, என்ன மாதிரி ஃபுட்ஸ் நீங்க உங்க பெட்ஸ்க்கு கொடுக்கறீங்க?
0: சிக்கன் லிவர்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி.
1: ஓகே,
0: மில்க் ஃபாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: கர்ட் குடிக்கலாம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சல்மா, சூப்பரா. சொல்லுங்க.
0: நான் என்ன சொல்றேன்னா, மில்க் வந்து மோஸ்ட் ஆஃப் கேட்ஸ் வந்து குடிக்கக்கூடாது. ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, கேட்ஸ்னாலே மில்க் தான் குடிப்பாங்க.
1: ஆமா ஆமா.
0: பட் ஆக்சுவலி வந்து கேட்ஸ் வந்து மில்க் குடிக்கக்கூடாது.
1: மில்க் குடிக்கக்கூடாதுங்களா? ஓகே, எல்லாரும் பொதுவா பூனை நாய்க்குட்டி எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்றது பாலா தான் இருக்கும். ஓகே, குடுக்க கூடாது.
0: அவங்க வந்து பால் பால் கொடுப்பாங்க.
1: சூப்பர் சூப்பர். ஓகே சல்மா, ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான் இது. ஒரு பெட் லவரா இருந்தா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், பால் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும், அவங்களுக்கு நீட்டா எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகா
0: சொன்னீங்க.
1: ஓகே, ஓ, இதெல்லாம் நீங்க உங்க பெட்ஸ்க்கு பண்றீங்க அப்போ இல்லைங்களா? ஓகே சூப்பர் சல்மா. அவங்க அதாவது ஒரு பெட்ஸ் அது இதுன்னு சொல்லாம அவங்க அப்படின்றத நீங்க அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

கேட்கறதுக்கு. உங்களை மாதிரி எல்லா பெட் லவர்ஸும் அவங்க பெட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ஸ்ரேயா கோஷல் நரேஷ் ஐயரும் இணைந்து பாடிய அந்த பாடல் பசங்க திரைப்படத்துல இருந்து கேட்டோம். ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அம்மாங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா டைம் வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அதே நேரம் நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு போற அம்மாக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க பசங்களோட புக்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து கவர் போட்டு கொடுக்கலாம். இப்போ அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணி அவங்க கிட்டேருந்து வாங்கினா அது ஒரு ஸ்மால் ஹோம் பிஸ்னஸாக இருக்கும். இந்த ஐடியாவோட இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு

0: தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையில் நின்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர்

0: அலன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமை ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:50.
2: உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

கிசான் உடான் திட்டம் மற்றும் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் ஆகிய இந்த இரண்டு திட்டங்களும் கிராமப்புற மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றுகின்றன. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு மத்திய அரசின் திட்டமாகும். கிராமப்புறங்களில் நிலையான மேம்பாட்டு இலக்குகளை அடைவதே இதன் பிரதான இலக்கு. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆளுகை திறன்களை வளர்த்தல், கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்து கிராம நிர்வாகத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல உதவுகிறது. நிதி மேலாண்மை, பஞ்சாயத்துகள் தங்கள் சொந்த வருவாயை ஈட்டவும் நிதியை சரியாக நிர்வகிக்கவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மின் ஆளுகை, பஞ்சாயத்துகளில் நிர்வாக திறனை மேம்படுத்தவும் சேவைகளை துரிதப்படுத்தவும் இ பஞ்சாயத் போன்ற தொழில்நுட்ப தீர்வுகளை ஊக்குவிக்கிறது. கிராம சபைகளை வலுப்படுத்துதல், மக்கள் பங்களிப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த கிராம சபை கூட்டங்களை சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கிறது. பங்களிப்பு விகிதம், இந்த மத்திய அரசின் திட்டத்தில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி பகிர்வு விகிதம் பொதுவாக 60-40 என்ற அளவில் உள்ளது. அதாவது திட்டத்தின் மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிராம பஞ்சாயத்துகள் வெறும் நிர்வாக அமைப்புகளாக மட்டுமில்லாமல் உள்ளூர் வளர்ச்சியின் முக்கிய மையங்களாக மாறுகின்றன. கிசான் உடான் திட்டம் விவசாயிகளின் விளைபொருட்களை, குறிப்பாக அழுகி போகக்கூடிய உணவுப் பொருட்களை தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல உதவுவதற்காக 2020 தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் விவசாயிகளின் மதிப்பு உணர்தலை மேம்படுத்துவதாகும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் விமான போக்குவரத்து, வேளாண் பொருட்களை விமானங்கள் மூலம் கொண்டு செல்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த திட்டம் முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் பழங்குடி பகுதிகளில் விளையும் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு செல்வதில் கவனம் செலுத்துகிறது. விமான நிலையங்களில் இறக்குதல் நிறுத்துதல் போன்ற கட்டணங்கள் சில விமான நிலையங்களில் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. இந்த திட்டம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், விவசாயம், மீன்வளம், கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட

8 அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாகும். இகுஷால் என்ற மின்னணு தளமானது திட்டத்தின் ஒருங்கிணைப்பு, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிசான் உடான் திட்டம் மேலும் 58 விமான நிலையங்களை உள்ளடக்கியது. சரியான நேரத்தில் சந்தைக்கு சென்று சேர்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடிகிறது, மேலும் வீணாவதும் குறைகிறது. இந்த இரண்டு திட்டங்களும் கிராமப்புற இந்தியா மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான வழியில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் கிராம நிர்வாகத்தை வலுப்படுத்த கிசான் உடான் திட்டம் விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை திறந்துவிடுகிறது.

கே கே சுனிதி சௌஹான் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் சுப் சுப் கே திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் திரைப்படத்திலிருந்து சித்தாரா, கிருஷ்ணகுமார், சூரஜ், எஸ் குரூப் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நேர்கள் எல்லாரும் வண்ண வண்ண பூக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 1:19.

டேவிட் சைமன், சுசித்ரா இருவரும் இரண்டும் இணைந்து பாடிய அந்த பாடல் எவடோ 26 திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

உதித் நாராயணன் மகாலட்சுமி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் சுரா லியா ஹே துமே திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ODFM 101.8 உடன்.

ஸ்ரேய கோஷல், நவீன் ஐயர், சபரி எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் அன்வர் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

தர்ஷனா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஃபனா திரைப்படத்திலிருந்து பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெற இருக்கிறது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத் தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்.

0: வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த இரண்டு நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும்

0: பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
1: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டுத் திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8. நேரம் 1:56. தொடர்வது திரைக்கானம்.

0: Act of Farmers, Strategic Road Project Zojila Tunnel achieves final breakthrough, bringing all-weather connectivity between Kashmir Valley and Ladakh closer to reality. Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan completes 10 years. Nationwide celebrations to begin from today. IMD issues red alert for heavy rainfall over Karnataka, Kerala and Mahe. Also predicts heatwave conditions over Delhi, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh, Vidarbha and West Rajasthan. And in men's cricket, India A set target of 278 runs against Sri Lanka A in Tri-Nation A series at Dambulla, Sri Lanka. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
7: நீலமலை நேரம்.
6: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி இருளர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவோர நாய்களும் வானத்துல பறக்குற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாத்தும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
4: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் June 7 சர்வதேச உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சோ இந்த தினத்தை நம்ம எதுக்காக கடைபிடிக்கிறோம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் சாருகேசி அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. மேடம் வணக்கங்க.
5: வணக்கம்.
4: சோ இந்த ஃபுட் சேஃப்டி டே இது எதுக்காக கடைபிடிக்கிறாங்க?
5: ஃபுட் சேஃப்டி டே வந்து மேம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஏன்னா ஒரு பேசிக் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் நீட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் தான். அந்த ஃபுட்டு வந்து கண்டாமினேட்டடாவோ இல்லைனா அது கெட்டு போன ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுனாலயோ அது வந்து அந்த பர்சன் மேல மட்டுமே அந்த பேர்டன் விழாது. அது வந்து அடுத்த சொசைட்டி எக்கனாமிக்கல் பேர்டன், அதுக்கடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மொத்த சொசைட்டி மேலயுமே அந்த பேர்டன் விழும். ஸோ அதனால ஃபுட் சேஃப்டி வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு நீட், ஒரு ஹியூமன் லைஃபோட பேசிக்கான நீட். பாத்தீங்கன்னா குளோபலா வந்து ஒரு 10 ஒருத்தர் வந்து கண்டிப்பா டெய்லி வந்து ஃபுட்னால சிக்காகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அந்த சிக் வந்து என்னவா இருக்கலாம்னா ஹெப்பாட்டிஸ், காலரா, அந்த மாதிரி நிறைய டைஃபாய்டு, டயேரியா, வாமிட்டிங், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்ல விழுறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கா ட்ரீட் பண்ணல அப்படின்னா இறந்தே போயிடுவாங்க. ஆனா இதை நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஒழுங்கான சாப்பாட்டு முறை இருந்தா தடுத்துடலாம். ஸோ சொல்யூஷன் ரொம்ப பேசிக் சொல்யூஷன், ஆனா அதை நீங்க ஒழுங்கா கடைபிடிக்கலன்னா லீத்தலா போயிடுது. ஸோ அதனால தான் ஃபுட் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் அந்த டேவை நம்ம செப்பரேட்டாக கொண்டாடுற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில அருமையான பாடலை கேட்டோம். தொடர்ந்து சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே இந்த சாப்பாட்டுக்கு, சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். நுகர்வோர்னு சொல்லி சொல்றாங்க, அந்த அமைப்பு வந்து இதுல என்னென்ன ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க?
2: கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டே இருக்கு மேம் ஜெனரலாவே வந்து. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு FSSAன்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம், எது கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா மூலமா எல்லா ஃபுட்ஸுமே டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த FSSA அப்ரூவல் வாங்கின ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடலாம். அதுலயுமே வந்து நமக்கு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க், அந்த அளவுக்கு ரிஸ்க்னு இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஜென்ரலான ஃபுட் நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பு இதுக்குமே ரேட்டிங் இருக்கும். ஸோ இது ஒரு ரேட் இருக்கும். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா நமக்கு அந்த FSSA அப்ரூவ் வாங்கி வர்ற ஃபுட் கண்டெய்னர்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாள் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டை தாண்டி நம்ம அந்த ஒரு ஸ்டோர்ஸ்ல அந்த ஃபுட் கண்டெய்னர்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா அந்த ஃபுட் பேக்கேஜிங்ல ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லைனா ஏதாவது ஒரு அன்வான்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதுல ஸ்பெசிஃபைட் இல்லாம ஏதாவது இருந்தாலோ அதை நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம், ஜஸ்டிஸ் ரிலேட்டடா போகலாம். இது ஒன்னு. இன்னொன்னு வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நாட் ஒன்லி ஃபார் ஃபுட், ஒரு பேஷண்ட்ஸ் கூட கன்சியூமர்ஸ் தான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கன்சியூமர் தான். உங்களுக்கான கரெக்டான நாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க எங்களுக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணலாம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: லேபிள்லேயே வந்து அது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஃபுட்டு அப்படிங்கறது வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க.

0: பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபீவர்னு வர்றாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஃபீவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அடுத்து சொல்றது ஃபுட் சேஃப்டி தான். அடுத்த 5 பாயிண்ட் நாங்கள் லாஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி பத்தி தான் பேசுவோம். இதை குடிக்காதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க. அவங்களுக்கு வந்து சரி எல்லாரும் இதை சொல்றதானே அப்படின்னு போயிடும். பட் அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுங்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து தான் வந்து எங்க சைட்லேருந்து அப்படிதான் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்.
1: இப்போ வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இந்த ஹோட்டல் ஃபுட் தான் ரொம்ப விரும்புறாங்க. வீட்டில் சமைக்கிறதுங்கிறதே பெரிய ஹெக்டிக்கா இருக்குது பொம்பளைங்களுக்கு. இப்படி அது வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி மாத்திக்கணும்?
0: மேம் இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன். இந்த ஹோட்டல் ஃபுட் நீங்க சொல்லும்போது டைஃபாய்ட் மேரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வீட்டுல இருந்து இவங்க சமைச்சு சமைச்சு சமைச்சு சமைச்சு எல்லா இடத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து டைஃபாய்டு கேரியர், டைஃபாய்டுங்கிற ஒரு டிசீஸ், அந்த டிசீஸோட கேரியரா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எந்த சிம்டமுமே இல்லை. பட் அவங்க சமைச்சு கொடுக்கறதுனால அவங்க ஒரு இருமல் இருமையோ இல்லைன்னா ஒரு கையை ஒழுங்கா கழுவாம அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறதுனால அந்த சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து இமீடியட்டா சிக்காய் படுக்கிறாங்க. ஸோ டெத் கேஸ் அதிகமாகுது. ஸோ இதை அவங்க மேப் பண்ணி பாக்குறாங்க. என்ன எந்த ஒரு ரீசனும் இல்லாம ஏன் இறந்து போறாங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தேடி பார்க்கும்போது ஒரு கிச்சன்ல ஒரு லேடி மேம், அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு கிச்சன்ல இருக்கிற பர்சன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன் நம்ம அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஹோட்டல் ஃபுட்டுமே. ஹோட்டல் ஃபுட்லுமே இது ஹோட்டல் ஃபுட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஹோட்டல் ஃபுட்ல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் பீப்புள் ரொம்ப காஷியஸா இருக்கணும் மேம். ஒரு ப்ராப்பர் ஹைஜீன், கையை வந்து ஒரே டவல்ல திருப்பி திருப்பி திருப்பி தொடக்கிறதெல்லாம் நான் பாத்துருக்கிறேன். அதனாலே வந்து ஹோட்டல் ஃபுட்ஸ் எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் பயம். ரெகுலரா ஹேண்ட் வாஷ் பண்ணாம ஒரே திங்ஸ் அகேன் அகேன் யூஸ் பண்றது, வெசல் வாஷிங்ல இருந்து இல்ல ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னர்ஸ்ல நம்ம ஃபுட்டை வந்து பரிமாறாம இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் வந்து அதிகமான டிசீஸ் பரவுறது. ஸோ அவங்க காஷியஸா இருக்கணும். இன்னொன்று மேம் முக்கியமான பாயிண்ட், அப்போ வந்து பெருசா ஃபீமேல் வந்து வெளியே வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறது எல்லாம் ரொம்ப கனுவா பார்த்து இது பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்றதுனால ரெண்டு பேருமே அது ஈக்குவலா எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஆர் விமன், இது வந்து போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே அது ஈக்குவலா வந்து ஒரு நாள் நான் சமைக்கிறேன், ஒரு நாள் நீ சமை, ஒரு நாள் நான் வெசல் வாஷ் பண்றேன். ஸோ அந்த ஈக்குவல் பர்டன் அவங்க அந்த ஹவுஸ் ஹோல்ட் பர்டனே பெரிய பர்டன் மேம். நம்ம வெளியே வேலை பார்த்தது கூட ஈஸி, வீட்டுக்குள்ள வந்து நம்ம வேலை பார்க்கறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், நமக்கு பார்க்கும்போது அப்படி தெரியாது. ஸோ ஈக்குவலா அதை வந்து மென் அண்ட் விமன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியை. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலை கேட்டு பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
3: கல்யாண சமையல் சாதம்

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து பசங்களை வந்து ரொம்ப ஈர்க்குது இல்லைங்களா? டிவியில கலர்ஃபுல்லா போடுறது.

0: பசங்களை நம்ம எப்படி மாத்த முடியும்?
1: பசங்களுக்கு வந்து மேம் அதை வந்து நம்ம அழுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துறோம் டக்குன்னு. இந்த கண்ட்ரோல் நமக்குமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டுல எல்லாம் அழுதனா அழுதுட்டே இரு, நான் போறேன், நீ பின்னாடி எப்ப வந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இருக்கிறவங்களாம் ரொம்ப அழுதானோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துறாங்க. அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அந்த குழந்தைங்கிட்ட இருந்து. அதை ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி நம்ம பண்ணா கூட அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் தான் மேம். இதோட பேசிக் லைன் வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் தான். இப்ப வந்து பெருசா குழந்தைங்களை வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா வளர்க்குற ஒரு ஜென்ரேஷன் இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வில் லீட் டு குட் லைஃப். அதுதான் வந்து கான்செப்ட்.
0: நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும்.
1: யா, கண்டிப்பா.
0: வீட்டு ஃபுட் தான் எப்பவுமே நம்ம வீட்டுல.
1: பட் ஆக்சுவலா வந்து என்ன ஆகும்னா அது ஒரு 15 இயர்ஸ் மேக்ஸிமம் அப்படி ஆயிடும். பட் நம்ம ஒரு காலேஜ்லாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா வீட்டு சாப்பாடு சாப்பிடும், அம்மா ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுங்க. ஸோ அப்படி போயிடும்.
0: ஸோ ஒரு அளவுக்கு மீறி போகும்போது அதுவும் நமக்கு போர் அடிச்சிருவோம்.
1: யாயா.
0: ஸோ இப்போ இந்த ஹோட்டலில் வந்து இந்த அளவுக்கு ஹைஜீன் மெயின்டைன் பண்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டின்னு வரும்போது நம்ம அதிகமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஃபுட் பாய்சனிங்கில் தான் வராங்க. அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்?
1: பாய்சனிங் ப்ரிவென்ஷன் வந்து ஜென்ரலாக ஹவுஸ் ஹோல்டில் நடக்காது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்றவங்க தான் அந்த ஃபுட் பாய்சனிங்கில் ரொம்ப மாட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அதே தான். நீங்கள் அந்த ஹேண்ட் ஹைஜீன், வெசல் வாஷிங் இது எல்லாமே பரப்பப்பட்டுருங்க. இன்னொன்று வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு மேம், பொதுவாகவே வேர்ல்டில் இருக்கு. ஸோ இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு கலப்படம் பண்ணுறது. இப்போ பாலில் அதிகமாக தண்ணி சேர்க்கறது, சில்லி பவுடரில் வந்து பிரிக் பவுடர் சேர்க்கறது, சாடஸ்ட் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களும் இன்னுமே இந்தியாவில் ப்ரிவலன்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணனா அந்த எஃப்எஸ்எஸ்ஐ அவங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்குறதே வந்து ரொம்ப பார்த்து வாங்கணும், எக்ஸ்பிரி டேட் பார்த்து திங்ஸ் வாங்குறதுலேருந்து. அப்புறமா நம்ம அந்த பிராண்டே வந்து கொஞ்சம் எல்லா வர்ற பிராண்டை யூஸ் பண்ணாமல் ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட், ரொம்ப வருஷமாக இருக்கிற பிராண்டை அந்த மாதிரி நம்ம வாங்கி பழகணும் அப்படின்னா இந்த ஃபுட் பாய்சனிங் கண்ட்ரோல் ஆகும். பிகாஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் மினிமலைஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப பேசிக்கான ஒரு ஒரு நல்ல ப்ரொடக்டிவான சாஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ மயனைஸ் இஷ்யூஸ் வந்துச்சுல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த அடல்ட்ரேஷன்னால தான் நிறைய ஃபுட் பாய்சனிங் நடக்கும்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த ஃபுட் பாய்சனிங்னால நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
1: ஃபஸ்ட்டு எடுத்தீங்கனாலே கேஸ்ட்ரைட்டிஸ். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு கண்டிஷன் மேம். யாரை கேட்டாலும் நீங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டொமக் இருக்குதுங்களா மேம், அதுக்குள்ளே வந்து ஒரு லைனிங் இருக்கும். என்னாகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப காரமான சாப்பாடு இல்லைனா ரொம்ப அதிகமாக வெளியே சாப்பிட்றது, ஒரு ஹைஜீன் இல்லாத சாப்பாடு நம்ம சாப்பிட சாப்பிட என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற இன்னர் வால் லைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரோடாகும். ஸோ இது எரோடாக எரோடாக நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் பெயிண்ட் அடித்தா அந்த பெயிண்ட் போன உடனே அந்த செவரு தெரியும் பார்த்தீங்களா, செங்கல் தெரியும்ல, அந்த மாதிரி ஸ்டொமக் வால்க்கு வந்து நம்ம கட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அகைன் என்னாகும், நம்ம சாப்பிடும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம பாக்டீரியா வைரஸ் இது எல்லாமே உள்ளே போகும்போது டேரக்டாகவே கட்டுக்குள்ளே கட்டோட வாலில் அட்டாக் ஆகும். ஸோ அப்போ என்னாகும், அந்த கட்டு அப்படியே எரோடா எரோடாகி ஒரு ஓட்டை விழும். அதுலேருந்து என்னாகும், ப்ளீடிங் வரும். இப்போ அல்சர்னு வருவாங்க. அல்சருக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ப்ரெசென்ட் ஆவாங்க, ப்ளீடிங் எங்கேயாவது வாமிட் ஆகும், வாமிட்டில் ப்ளீடு வரும், இல்லைன்னா டூ டாய்லெட் போகும்போது அங்கே ப்ளீடு ஃபீக்கலில் ப்ளீடு வர்றது. ஸோ இந்த மாதிரி வந்து மாட்டுவாங்க. ஸோ இப்போ தான் எங்கே வருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சமாளித்து தயிர் சாதம் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சமாளிப்பாங்க. பிளட் வந்த உடனே என்ன ஆகும், பேஷண்ட் அட்மிட் ஆவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக ஓட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி. இதுதான் மேம் ப்ராப்ளம் வரும். ஃபுட் பாய்சனிங்கில் வர்றதும் இதுதான். கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஸ்டார்ட் ஆகி பர்ஃபரேஷன் போகி ஓட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஆகும். ஸோ இதுக்காக தான் அந்த ஃபுட் பாய்சனிங் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
0: இப்போ நம்ம சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு பார்க்கறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட முக்கியம் நம்ம டைமிங்கில் சாப்பிட்றது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த அல்சர் பிரச்சனை நம்ம இதனால கூட ஃபேஸ் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக.
0: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் மார்னிங்கில் சரியாக சாப்பிட்றது இல்லை, பசங்களுக்கு எப்படி கைட் பண்ணலாம்?
1: பசங்களுக்கு கைட் பண்ணணுங்கிறது இந்த ஸ்கூல் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் ஒரு விதத்தில் பேரண்ட்ஸ் இதில் ஹெல்ப் பண்ணணும் மேம். பிகாஸ் அவங்க எழுந்திக்கிறதுக்கு ஒரு லேட் ஆகிறது, சாப்பாடு வந்து சாப்பிடாமல் ஓடுறது இதெல்லாம் நடக்கும்போது வாயில் ஊட்டியாவது அனுப்பி விட்றணும். ஏதாவது ஒன்று ஒரு ஃப்ரூட்டாவது கண்டிப்பாக பேசிக்காக மீலில் ஆட் பண்ணிடணும் மேம். குழந்தைங்களோட ஃபுட்டு ஹேபிட்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் வாட்டர் ரைஸ் அது கூட ஒரு மாதிரி செகண்டரினு வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட்டர் வந்து அவங்க ஃபுட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து இது இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் பின்னாடி வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நம்ம ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 7:37 முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதோட உங்களுக்கு ஃபுட்டை சைக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஹெல்தி. எல்லா இஷ்யூஸ் வந்து நீங்கள் இந்த எஸ்கேப் ஆகிடலாம். பின்னாடி வர பிபி சுகர் உங்களுக்கு எல்லா ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அந்த பழக்கத்தை நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா குழந்தைங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 7:30 குழந்தை சாப்பிட்டுட்டு 9:00 தூங்கி மார்னிங் ஒரு 5:00 எழுந்து இந்த சைக்கிளை வந்து அவங்களுக்கு பழக்கி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வர பசிச்சிடும். 5 மணிக்கு எந்திரிச்ச குழந்தைக்கு எப்படி காலைல பசிக்காமல் இருக்கும், பசிச்சிடும். அந்த ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வரணும். இது வந்து நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன், 7:00 மேலே சாப்பிடாதீங்க, ப்ளீஸ் சாப்பிடாதீங்க சஜஸ்ட் பண்ணேன். ஸோ நான் இங்கே இருக்கிற பீப்புளுக்குமே நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுறேன். 7:00 மேலே சாப்பிடாதீங்க போதும், அதுக்கு மேலே எதுவுமே எடுத்துக்க வேணாம். வாட்டர் குட். அதே மாதிரி ரொம்ப ஜூஸ் எடுத்துக்க வேணாம், ஃபைபர் கண்டென்ட் போயிடும். ஃபுட்டில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் போயிடும். ஸோ ஜூஸ் இல்லாமல் ஒரு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ டெய்லி ஃப்ரூட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக ஒரு கொய்யா பழம் மாதிரி காலையில் சாப்பிட்றணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் ஃபுட் சேஞ்சஸ் டயட் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த இஷ்யூஸுமே வராது. ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஃபுட் சேஃப்டியில ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேரோட இஷ்யூஸே தூக்க வர மாட்டேங்குது பிகாஸ் இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இந்த இஷ்யூஸ்ல பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 8 hours ஸ்லீப், ஒரு 7 to 8 hours ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பேசிக் ஹியூமன் பீயிங். ஸ்லீப் ஒழுங்கா இருந்தா பசிக்கும், ஒழுங்கா ஒழுங்கா பசிச்சுன்னா நம்ம கரெக்டான ரொட்டீன்ல இருக்கிறோம்னு அர்த்தம்.
0: நல்ல தூக்கம் தான் முக்கியமான. குட் டேஸ் ஒர்க் பிகின்ஸ் வித் குட் நைட் ரெஸ்ட். ஓகே மேம், இவ்வளவு நேரம் ஃபுட் சேஃப்டி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
2: நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 12 சென்டிமீட்டர், உப்பாசி 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா வால்பாறை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், ஊத்து சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், பாபநாசம் 5 சென்டிமீட்டர், மாஞ்சோலை வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குண்டாரணை சித்தாறு சிறுவாணி அடிவாரம் பாலமோர் எமரால்டு சூரலக்கோடு பேச்சிப்பாறை முள்ளங்கினா விளை தேக்கடி விண்ட்வர்த் பார்வுட் மேல்கூடலூர் குடலூர் பசார் அடையாமடை ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோழிப்போர் விளை உட்பிரையர் மேல்பவானி குழித்துறை நாகர்கோவில் பெருஞ்சாணி அணை கொளைச்சல் சிவலோகம் பூதபாண்டி புத்தனணை மாம்பிழத்துறையாறு மயிலாடி தேவாலா களியல் செங்கோட்டை ஆணைக்கிடங்கு கொட்டாரம் நடுவட்டம் கன்னிமார் திருப்பரப்பு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பதி சாரம் தக்கலை முக்கூடல் அணை தென்காசி கொடுமுடியாறு அணை குருந்தன்கோடு சேர்வலாறு அணை கன்னியாகுமரி கருப்பா நதி அணை கெடாய் வீரபாண்டி அடவி நயினார் கோவில் அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 to 4 degrees Celsius அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 to 3 degrees Celsius இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.7 degrees Celsius சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 degrees Celsius கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 degrees Celsius. அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் கரூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நீலகிரி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் 2.1 to 4 degrees Celsius உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 degrees Celsiusக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 degrees Celsiusக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 to 5 degrees Celsius உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. ஈரோடு திண்டுக்கல் மதுரை நீலகிரி மாவட்டங்களில் 1.6 to 3 degrees Celsius இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 to 3 degrees Celsius இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 degrees Celsius குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 degrees Celsius அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 11ஆம் தேதியன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 to 40 degrees Celsius ஆகும். குறைந்தளவு 30 to 31 degrees Celsius ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. அவ்வப்போது மழை தூறலும் விழக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30
3: வாசிப்பவர் சுதாகுமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெயசீதி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 8 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நீ 2K-லயே இருக்கியா?
5: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
4: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
5: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
6: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
4: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
5: அது நன்றாக இருந்ததா?
4: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
5: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
7: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
4: ஜிபுபா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
5: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
4: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
8: உங்கள் ஊட்டி FM 101.8
9: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
10: குட் மார்னிங்,
9: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
8: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
11: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
10: ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு கேட்கவிருக்கிற நிகழ்ச்சி ஒரு சொல்

திரையிசை. அந்த வரிசையில இன்னைக்கு வந்து நம்ம எந்த சொல் வரக்கூடிய பாடலெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தென்றல் அப்படின்ற ஒரு அருமையான வரி. ஸோ இந்த வரியில தொடங்கக்கூடிய பாடலாகட்டும், இல்லைனா பாடலுக்கு நடுவுல தென்றல் அப்படின்ற வார்த்தை வந்த பாடலா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பாடலெல்லாம் உங்களுக்கும் ஃபேவரட்டான சாங்கா இருந்ததுன்னா, இல்லைனா இப்பவே எந்த பாட்டில் தென்றல்னு சொல்லி ஆரம்பிக்கும், எந்த பாட்டில் வந்துட்டு நடுவுல தென்றல் அப்படின்ற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யோசிச்சுட்டு அந்த பாட்டை வந்து நீங்க கால் பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வந்து தென்றல் அப்படின்ற ஒரு சூப்பரான வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடலை தான் நம்ம வந்து கேட்க போறோம். தென்றல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிடையாது, முதல் வார்த்தையே தென்றல் அப்படின்னு வரணும்னு கிடையாது, நடுவில் கூட தென்றல் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018, இன்னொரு நம்பர் 9342901018, 04234 அப்படின்ற இணைப்பெண்ணோட 296671. இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, இன்றைய ஹலோ ஊட்டியில ஒரு சொல் திரையிசையில உங்களுடைய ஃபேவரட் சாங் இடம்பெறலாம். ஆனா அந்த ஃபேவரட் சாங்க்கு ஒரே ஒரு கண்டிஷன், தென்றல் அப்படின்ற வார்த்தை வரணும், இல்லைன்னா தென்றல் அப்படின்ற வேர்டோட அந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த வரிசையில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடலா கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டிங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரைசை தான் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தென்றல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடலாகட்டும், அதே மாதிரி தென்றல் அப்படின்ற வார்த்தை அந்த பாடலுக்கு நடுவில் வரக்கூடிய பாடலெல்லாம் தான் கேட்டு பண்ண போறோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இங்க வந்து பேசுறீங்க? சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். தென்றல் அப்படிங்கற வார்த்தை வரக்கூடிய பாடல் ஏதாவது உங்களுக்கு வந்து டக்கு ஞாபகம் வந்ததா?
1: என்னோட ஃபேவரட் சாங் தான். எப்பொழுது இந்த தென்றல்னா இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வரும்.
0: ஓகே, சூப்பர். என்ன பாடல் அது?
1: காதல் தேசம் படம். பாடல் வந்து தென்றலே.
0: ஓகே, தென்றலே சூப்பரான பாடல் தான் உங்களுக்கு வந்து டக்குனு வந்து ஞாபகம் வந்திருக்கு. அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த நிகழ்ச்சியில வந்து வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்காக நன்றி. அண்ட் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில தென்றல் அப்படின்னு வரக்கூடிய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாடலாகட்டும், அதே மாதிரி தென்றல் அப்படின்ற வார்த்தை நடுவில் வரக்கூடிய பாடலாகட்டும், இந்த மாதிரி பாடலை நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில 4 மணிக்குள்ள கேட்டஞ்சா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில நேர் கேட்ட அந்த அருமையான பாடல் இதோ.

0: இன்றைய ஹலோடி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரையிசை தான் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து தென்றல் அப்படின்ற வார்த்தை வரக்கூடிய பாடலெல்லாம் தான் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேர் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
1: மேடம்? நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பேசுகிறேன். எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே சூப்பர், சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்ன பாடல் கேட்கலாம்? தென்றல் அப்படின்னு
1: சொல்லிட்டீங்க, அப்படி தென்றல் நீங்க சொன்னோட எனக்கு ஸ்ட்ரைக் ஆன படம் வந்து பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா பாடல் பாத்தீங்கன்னா தென்றல் தெம்மாங்க பாட்டு, அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நீர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ தொடர்ந்து ஒரு சொல் திரைசை நிகழ்ச்சியில் தென்றல் அப்படின்ற பாடலெல்லாம் வந்து தொகுத்து நம்மளுக்கு வந்து ஒரு நேயர் அமைச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கடிதம் மூலமாக அமைச்சிருக்காரு. அட்டப்பாடி செல்வம் சுப்பிரமணியன் அப்படின்றவர் அமைச்சிருக்காரு. அண்ட் இவர் வந்து கோயம்புத்தூர் பீளமேடு பகுதியிலிருந்து தென்றல் அப்படின்ற வார்த்தையில் வரக்கூடிய ஒரு சொல் திரைசை நிகழ்ச்சிக்காக நிறைய பாடலை வந்து தொகுத்து நம்மளுக்காக அமைச்சிருக்காரு. அண்ட் அதில் ஒரு சில பாடல் தான் நம்ம வந்து இப்போ கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக. அண்ட் இந்த பாடலை வந்து தொகுத்து அமைச்சவர் வந்து செல்வ சுப்பிரமணியன், பீளமேடு பகுதி கோயம்புத்தூர்லேருந்து. அண்ட் அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம ஒரு சொல் திரையிசை தான் கேட்டுட்டே இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நேயர் அவர் வந்து அனுப்பின கடிதத்திலிருந்து நிறைய பாடலை தொகுத்து அமைச்சிருக்காரு. அண்ட் அவர் தொகுத்து அமைச்ச பாடல் தான் வந்து ஒரு நேயரோட விருப்பமா இன்றைய நிகழ்ச்சியில வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம யாரோட விருப்பமான பாடலெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செல்வ சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அமைச்சிருக்காரு. இவர் வந்து பீளமேடு பகுதி கோயம்புத்தூர்லேருந்து அமைச்சிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா, தென்றல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் பல்வேறு திரைப்படங்கள்லேருந்து நிறைய பாடல்களை தேடி அதை வந்து தொகுத்து நம்மளுக்கு ஒரு கடிதமாக அமைச்சிருக்காரு. அந்த பாடல் தான் நம்ம வந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் அவர் இன்னொரு பாடலும் அமைச்சிருக்காரு, தென்றல் காற்றே அப்படின்னு தொடங்கக்கூடிய அருமையான பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக. இந்த பாடலும் செல்வ சுப்பிரமணியன் அவர்கள் தென்றல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அமைச்ச தொகுப்பிலிருந்து தான் இடம்பெறப் போகுது. கேட்டஞ்சா பண்ணலாம்.

ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிடைச்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா செல்வ சுப்பிரமணியம் அப்படின்ற நேயர் வந்து பீளமேடு கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அண்ட் அந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் அப்படின்ற பாடலில் அப்படின்ற வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தொகுத்து அமைச்சிருக்காரு. அண்ட் அவர் அமைச்ச ஒரு சில பாடல் தான் நம்ம இப்போ வந்து கேட்டோம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியோட முடிவில் அவர்கிட்ட கால் பண்ணியும் நம்ம வந்து பேச போகிறோம். அந்த வரிசையில் அவர் வந்து தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் அமைச்சிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதுவும்

0: 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை செயல நம்ம வந்து தென்றல் அப்படின்ற வார்த்தையில இடம்பெறக்கூடிய பாடலாம் தான் கேட்டஞ்ச பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த பாடலாம் வந்து எந்த நேயர் வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ஆண்டாள் 2 வீதி, லக்ஷ்மிபுரம், பீளமேடு அஞ்சல், கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுக்கு வந்து இமெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களுக்கு மேலே ரொம்பவே பொறுமையாக யோசிச்சு தென்றல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாடலெல்லாம் ரொம்பவே அருமையாக வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இப்போ வந்து நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன்.

0: பேசுறேம்மா.
1: எப்படி இருக்கீங்க சார்?
0: ஆ, நலமா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார். அண்ட் நிகழ்ச்சி வந்து நீங்க எப்பவுமே ரெகுலரா கேப்பீங்களா? உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம்?
0: அதாவது ரெகுலரா கேட்பேன், நடுவுல கொஞ்சம் இந்த எலெக்ஷன் டைம் அப்புறம் நிகழ்ச்சி மாற்றம்லாம் வந்த பிறகு இந்த ஒரு சில திரை இசை எப்பொழுது ஒளிபரப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, இப்போ நீங்க இப்ப அரை மணி நேரமா மாத்தினது யானை பசிக்கு சோழ பொடி போட்ட மாதிரி இருக்கு. அது ஆமா, ஏன்னா மறுபடியும் அது ஒரு மணி நேரம் வந்தா நாங்க வந்து 20 பாடல்கள் அனுப்புறேன், அட்லீஸ்ட் ஒரு 10 பாடல் வந்து நிறைவா இருக்கும்னு என்னுடைய பணிவான ஆலோசனை. ஆமா,
1: ஓகே சார், கண்டிப்பா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பாடல் எல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் இது வந்து செலவு பண்ணு எழுதுனீங்க இத்தனை பாடல் யோசிக்கிறதுக்கு?
0: இது வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் விட பாடல் செலக்ட் பண்ணது எனக்கு கூடி போனா ஒரு மணி நேரம் கூட தேவைப்படல. ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல்கள் தான். ஏன்னா நாங்க வானொலியில பாடல்னாலே நாங்க இந்த நேயர் விருப்பத்துல அதிகமா பங்கு பெற்றிருக்கிறேன். பாடல்னாலே எங்களுக்கு மிகவும் பிடிச்ச இது. அதாவது மனதுக்கு ஒரு இதமா இருக்கும், மனதுக்கு அதாவது மன வழிய கூட அதை போக்கக்கூடிய அந்த இசை திரை இசை பாடல்கள் தான். அதனால எப்பவும் பார்த்தாலும் ரேடியோ கேட்டுட்டு இருப்போம். சின்ன வயசுல இருந்தே அதே பழக்கம். இப்ப எனக்கு 63 வயசு ஆகுது. ஆமா,
1: ஓகேங்க. ஓகே, இப்ப வந்து அப்ப இப்ப கூட ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா நீங்க டக்கு டக்குனு பாடல்னு சொல்லிடுவீங்க?
0: ஆமா, சொல்லிடுவேன். மேக்சிமம் நீங்க சொன்னாலும் ஒரு 1-2 பாடல்கள் ஓரளவு சொல்லிடுவேன், 1-2 யோசனை பண்ணி சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா டைம் இருக்காது, அவ்வளவுதான்.
1: ஓகே ஓகே. இப்ப இந்த நிறைய பாடல் வந்து அமைச்சிருக்கீங்க இல்லையா? சோ அதுல வந்து உங்களுக்கு ரொம்பவே இந்த ஒரு பாடல் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அந்த பாடல் வந்து தென்றல் அப்படின்ற வார்த்தையில ஸ்டார்ட் ஆனதுனால எனக்கு ரொம்பவே வசதியா போச்சு அப்படின்னா இதுல இருக்கிறதுல வச்சு எது ஃபேவரட்டா சொல்வீங்க?
0: இந்த முடிவல்ல ஆரம்பம் தென்றல் காட்டும் அந்த தென்னங்கீட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
1: ஓகே, அதாவது
0: முடிவல்ல
1: முடிவல்ல ஆரம்பம் படத்துல.
0: ஆமா, முடிவல்ல ஆரம்பம் தென்றல் காட்டும் தென்னங்கீட்டும் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே மிகவும் பிடித்த பாடல். ஆமாங்க.
1: ஓகே, நீங்க வந்து பொதுவா வந்து எப்ப ரேடியோ கேப்பீங்க?
0: அதாவது மத்தியானம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3:30, அதாவது உங்க இதுல இருந்து இப்ப கடவு ஊட்டியில நீங்க இந்த இது போடுறீங்க இல்லையா, யாரையாவது பேட்டி கண்டு அரசு துறையில யாரையாவது பேட்டி கண்டு அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தா கேட்பேன். அப்படி இல்லாட்டா 4 மணிக்கு எதிரும் புதிரும் கேட்பேன். திங்கக்கிழமை தோறும் ஒரு சொல் துறை இசையில வந்து நேயர்களுடைய தொலைபேசி வழி இது போறீங்க அது கேட்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வாடாமலர்கள், அது நிச்சயமா கேட்க தவறதே இல்லை. ஏன்னா எனக்கு பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியில வாரத்துல ஒரு நாளாவது தொலைபேசி வழி இருந்தா நல்லா இருக்கும். இப்ப வந்து புதுசா காலையில 11 மணிக்கு நீங்கள் கேட்ட ஒரு தலைப்பை கொடுத்து இது பண்றீங்க, அதுலயும் ஓரளவு பங்கு பெற்றுட்டு தான் வர்றேன்.
1: ஓகே சார், ரொம்பவே அருமை. அண்ட் நீங்க வந்து எஃபர்ட் எடுத்து நீங்க வந்து தென்றல் அப்படின்ற வார்த்தையில வரக்கூடிய பாடலாம் தொகுத்து அமைச்சதுக்காக நிலையத்தின் சார்பாக ரொம்பவே நன்றி சார். இப்ப நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவு
0: வாய்ப்பளித்த நிலைய இயக்குனர் உங்களை போன்ற அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.
1: நன்றி சார், வணக்கம். இப்ப நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்ன அந்த பாடல் தான் வந்து வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம்.

ஏன் இந்த சாபம் ஆளான பாவம்.

0: முடிவல்ல ஆரம்பம் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில, ஹலோவுட் நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சி கேட்டோம். நான் இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நேயர் வந்து அருமையா நிறைய பாடல்கள், அதாவது தென்றல் அப்படின்ற வார்த்தையில துவங்கக்கூடிய நிறைய பாடல்களை கோர்வையா வந்து கோர்த்து நிறைய பாடல்களை வந்து நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணி அமைச்சிருந்தாரு. அண்ட் அந்த பாடல் தான் நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணோம். அண்ட் அவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் நம்ம கிட்ட வந்து பேசினாரு. அதாவது அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், பீளமேடு கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து நம்மளுக்கு வந்து மெயில் அமைச்சிருந்தாரு. அண்ட் இவர் தென்றல் அப்படின்ற வார்த்தையில் தூங்கக்கூடிய நிறையா பாடல்களை அமைச்சிருந்தாரு. அண்ட் அவருடைய விருப்பமான பாடல்களை தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்னைக்கு கேட் என்ஜாய் பண்ணோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேரிலேயே தொடர்ந்து 4 மணிக்கு நம்ம எல்லாரும் கேட்கவிருக்க இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் நம்ம வந்து கேட்க போறோம். சோ இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக
1: நான் உங்கள் ஆர்ஜே அம்மு
0: மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து வழங்க போறோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து என்ன தலைப்புல இருக்க போகுது அம்மு?
1: ஓகே, ஒவ்வொரு நாளும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து எதிரும் புதிரும் தான் இருக்கும், இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ இன்றைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் என்ன ஆன்சரா இருக்கும், அந்த ஆன்சரை நம்ம எப்படி சொல்றது அப்படி எல்லாம் கூட நீங்க யோசிக்க வேண்டாம். சொல்ற ஆன்சர், ஆமா நாங்க ஆன்சர் சொல்லுவோம், அந்த ஆன்சர் சரியா தப்பான்னு மட்டும் நீங்க சொல்லணும். அதாவது சரியா தவறா ஒரு கருத்து இல்லைன்னா ஒரு பதிவு ஒரு தகவல் இந்த மாதிரி எதுவா இருக்கலாம், அந்த பதிவு வந்து சரிதானா இவங்க சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்றது நீங்க சொன்னாலே போதுமானது.
0: ஓகே, அப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து சரியா இல்ல தவறான்னு மட்டும் சொல்லுங்க போதும்.
1: ஆமா,
0: ஆனா நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா சரியாதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது,
1: தவறா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆமா,
0: சோ இவ்வளவுதான் சிம்பிள்,
1: ரொம்ப சிம்பிள். ஆனா வந்து அது கரெக்டா இருந்தா கரெக்ட், இல்லைன்னா இல்ல. கரெக்ட்னா அது எதனால கரெக்டா இருக்கும், தவறு அப்படின்னா இதுதான் அது சரி அதனால இது தவறு அப்படின்றது நீங்க சொல்லலாம்.
0: ஓகே, சோ அந்த வருஷத்துல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா நீங்க கால் பண்ணுடைய நம்பர் 9344901018 நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லனா 9342901018 நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா 8300109108 நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லனா லேண்ட்லைன் நம்பரான 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. ஸோ 4 நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க, நாங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இல்லைனா தவறா அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா?
1: கண்டிப்பாக, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனால் அதுலேயுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும்.
0: ஓகே, கண்டிப்பா. அந்த வரிசையில முதல் நேயர் இருக்காங்க, யாரே எங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
2: கோவை மாவட்டம் சின்னவரன்சி சி செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க குளிரா இருக்கோம் மேடம்.
1: குளிரா இருக்கீங்க, ஓகே. நாங்க வருஷம் ஃபுல்லா குளிரா இருக்கோம், நீங்க இப்ப குளிரா இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க.
2: ரெண்டு நாளா குளிர் மேடம், அதுக்கு முன்னாடி வெயில் பட்டை கலப்பு மேடம்.
1: ஓகே ஓகே, சூப்பர். நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கு வந்து சரியா தவறா அப்படின்ற இதெல்லாம் அமைய போகுது. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? ஓகே, சினிமா அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கறேன், ஓகேங்களா? ஓகே, ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கர் விருது பெற்றவர், சரியா தவறா? பெருமை சேர்த்ததே அவர் தான் இல்லீங்களா? ஓகே, சூப்பர், சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. இன்னொரு கேள்வியுமா? ஓகே, உங்களோட ஆர்வத்தை பாராட்டி அடுத்த கேள்வியும் நம்ம வந்து சினிமா சார்ந்தே நான் கேக்குறேன், ஓகேங்களா? திரைப்படங்களுக்கு பாலிவுட் என்பது இந்தியா ஹிந்தி திரைப்படத்துறையை குறிக்கும், இது சரியா தவறா?
2: சரிங்க மேடம்.
1: சரிங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: ஹிந்தி படத்துக்கெல்லாம் பாலிவுட்னு தான் சொல்லுவாங்களா?
2: அல்ல அல்லங்க, அதுக்கு வேறங்க, அதுக்கு வேற.
1: வேறங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: இல்ல, சரிதா.
2: அப்படி
1: பாலிவுட்னு தான் சொல்லுவோம். திரைப்படங்களுக்கு பாலிவுட் சொல்லுவோம், ஹாலிவுட் அப்படின்றது ஃபாரின் அதாவது ஆங்கில திரைப்படத்திற்கு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, மிக்க நன்றி.
0: எதிரும் புதிரும் ரொம்பவே ஈஸி தான், கண்டிப்பா
1: போதும்.
0: அப்படிதான் நானும் நினைச்சேன், ஆனா நீங்க பண்ண அந்த லைட் கன்ஃபியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி இல்ல அப்படின்னு சொல்லி.
1: அது வந்து நம்ம என்னதான் தெளிவா இருந்தாலும் ஒருத்தர் கரெக்ட் தானா அப்படின்னு கேக்குறப்ப தான் நமக்கு அந்த டவுட் வரும், ஐயோ கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த அளவுக்கு நீங்க கான்பிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்றதையும் நாங்க செக் பண்ணுவோம். அதனால உங்க பதில் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தா நீங்க வந்து பதில் சொல்லலாம். ஓகேங்களா?
0: ஓகேங்க. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாமா?
1: நிச்சயமாக பேசிடலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது?
2: இருவருக்குமே வணக்கம். சத்யநாராயண் கோயம்புத்தூர்ல இருந்து.
1: நன்றி, இருவர் சார்பாகவும் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சினிமா சார்ந்த கேள்விகள் வராது, நம்ம தேசியத்தை சார்ந்த ஒரு கேள்விகள் கேக்கலாங்களா? ஓகே, இந்திய தேசிய கொடியில் நான்கு நிறங்கள் உள்ளன, சரியா தவறா?
2: மூணுதான்
1: இருக்குங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
2: மூணுதான்
1: இருக்குங்களா? மூன்று நிறங்கள், நான் நிறங்கள் கேட்டேன், நான்கு நிறங்கள் இருக்கான்னு கேட்டேன். நிறங்கள் அடுத்த கேள்விக்கு நன்றி.
0: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா நிறங்கள்னு சொன்னோட செம்ம ட்ரிக்கியான க்வெஸ்சன் தான் இது.
1: ஆமா, ஏன்னா நம்ம மூன்று நிறங்கள் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துரும், எல்லா டைமும் பயன்படுத்துறது அப்படின்றனால. ஆனா சக்கரம் ஒண்ணு இருக்கு, அது நம்ம வந்து பயன்படுத்துறோம், அசோக சக்கரம். அந்த சக்கரத்தோட பெருமை வந்து நிறைய சொல்லலாம், இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரம் பத்தாது. ஸோ இந்த மாதிரிதான் கேள்விகள் அமையும். நேர்களே, நீங்க சொல்ற பதில் சொல்றப்போ ஒரு நிமிடம் யோசிச்சு அதற்கான பதில் வந்து சரியா தவறா அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா?
0: ஓகே, நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பாக.
0: நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்.

0: கூலி திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். குவிஸ் ப்ரோக்ராம் அண்ட் இன்னைக்கு வந்து என்ன தலைப்புல கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா,
1: சரியா தவறா அப்படின்ற தலைப்புல தான் இன்றைக்கு நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு. கேட்கிற கேள்வியோ இல்ல சொல்லக்கூடிய அந்த பதிவோ அது சரிதானா அப்படின்றத வந்து நீங்க சொல்லணும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நேர்கள் யாராவது இருக்காங்களோ பேசிடலாம்.
0: கண்டிப்பா, ஹலோ வணக்கம். ஓகே, நேரோட லைன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அட்டன் பண்ணோன்னு வந்து கட் ஆயிடுச்சு.
1: ஓகே, அதற்கு காரணம் வந்து இந்த கேள்வி நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கு.
0: ஆக்சுவலா இல்ல, நான் வந்து மாட்டேன் ஏன்னா அடுத்த நேர் இருக்காங்க, என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்,
1: டைம் இருக்கு.
2: ஹலோ வணக்கம்,
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: கோவை நரசிவரம் கந்தசாமி.
1: ஓகே வணக்கம், இன்றைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுங்க, பவர் போயிடுச்சுமா?
1: அப்படிங்களா, ஓகே. இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து சரியா தவறா அது வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதை சொல்லக்கூடிய இந்த பதிவு வந்து சரிதானா இல்லை தவறா அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, நிகழ்ச்சியில போயிடலாங்களா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் ஒரு கிரகம், சரியா தவறா?
2: தவறு.
1: தவறு. ஓகே, எதனால தவறு?
2: அது கிரகம் அல்லவே.
1: அது கிரகம் கிடையாது. ஓகே, சூப்பர், அழகான பதில் கொடுத்தீங்க. சூரியன் கிரகம் கிடையாது, நம்ம பூமி தான் கிரகம். ஓகேங்களா?
2: ஓகே,
1: அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? ஓகே, அடுத்த பதிவு என்ன அப்படின் பாத்தீங்கன்னா, தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது, சரியா தவறா? தண்ணீர். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது, சரியா தவறா?
2: சரி என்றே நினைக்கிறேன்.
1: சரி என்று நினைக்கிறீர்கள். ஓகே, நீங்க நினைச்சது ரொம்ப சரியா போச்சு. 100 டிகிரி செல்சியஸ்ல தான் தண்ணீர் கொதிக்கும். ஓகே, மிக்க நன்றி, ரொம்ப அழகா ரெண்டு கேள்விக்குமே சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. சரியான இதுதான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சீங்க, நன்றி.
0: ஓகே, நேர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆர்வமாக வந்து கலந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியலனா கூட கெஸ்ட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே வின் பண்ணலாம்ல. இதில்
1: ப்ராபபிலிட்டி ரெண்டு தான் இருக்கு, ஒன்று சரியா இருக்கணும் இல்லை தவறா இருக்கணும். ஏதோ ஒன்று சொல்லலாம்னு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பாக இதற்கான கரெக்டான விஷயம் வந்து நேர்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பதிவுகள் தான் இருக்கு.
0: அதாவது நீங்கள் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் செத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க,
1: நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்.
0: ஓகே, கண்டிப்பா. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க, யார் இங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிறது?
3: மேம், நான் தீபா பேசுறேன்.
1: ஓகே, சூப்பர் தீபா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஊட்டில இருந்து பேசுறேன்.
1: ஊட்டில இருந்து. ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேம்.
1: ஓகே, உங்களுக்கான அந்த பதிவு சொல்லலாங்களா?
3: சொல்லுங்க மேம்.
1: ஓகே, வவ்வால் ஒரு பறவை, சரியா தவறா?
3: சரிங்க மேம்.
1: வவ்வால் பறவைங்களா? ஓகே, ஆக்சுவலி வவ்வால் வந்து பறக்கும், ஆனா அது ஒரு பறவை கிடையாது, அது ஒரு பாலூட்டி. ஓகேங்களா? ஏன்னா அது முட்டையிடாது. ஓகே, சரி. இருந்தாலும் அடுத்த இது நீங்க முயற்சி செய்றீங்களா? ஓகே, தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றனர், சரியா தவறா? சரி. ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம மனிதர்களுக்கு வந்து உயிர் கொடுக்கறதே தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ தீபா, ரொம்ப அழகா அட்டெம்ப் பண்ணீங்க, இரண்டாவது பதிவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, நன்றி.
0: ஓகே, சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டா வந்து நேர்களெல்லாம் வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அண்ட் அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நிச்சயமா இந்த எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குவிஸ் இல்லாம நீங்க இந்த மாதிரி வந்து சரியா தவறா அப்படின்னு வந்து எடுத்துட்டு வந்தீங்க. ஆனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் அப்பதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆனா வந்து வவ்வால் வந்து பறக்கும், ஆனா பறவை இல்ல,
1: பறவை கிடையாது. ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதனால என்னன்னா, நமக்கு தெரியாத விஷயமும் நம்ம சீக்கிரம் கத்துக்கலாம். ஏன் பாலூட்டினா அது வந்து முட்டை போடாது பொதுவா, அது

0: குட்டிய வந்து பர்த் கொடுக்கும், அதனால அது வந்து பாலூட்டி.
1: ஆனா அது வந்து பறக்கும், ஆனா பறவை கிடையாது.
0: எப்படி நம்ம எல்லாம் ஹெலிகாப்டர்ல பறந்தாலும் நம்ம எல்லாம் மனிதர்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாம்.
1: ஓகே, பிளைட்ல பறக்கறன்றதுக்காக மனிதர்களையும்
0: பறவை ஆக முடியாது இல்லையா,
1: அந்த மாதிரி.
0: ஆமா,
1: ஓகே, சூப்பர். அடுத்த நேயர் கூட இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
0: ஓகே, வணக்கம் கோகிலா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர் கோகிலா, உங்களுக்கான பதிவு கேட்டுடலாங்களா? வாரத்தில் 8 நாட்கள் உள்ளன, சரியா தவறா?
2: தவறு.
0: தவறு, ஏன் தவறு?
2: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 7 நாட்கள் தான்.
0: 7 நாள் தான் வருது. ஓகே, சூப்பர் சூப்பர். டக்குன்னு கேட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே,
2: இன்னொரு கேள்வி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்க ஆர்வத்திற்காக அடுத்த கேள்வி என்னன்னா, உலகின் கேள்வி கிடையாது, பதிவு. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல், சரியா தவறா?
2: தவறு, பசிபிக் பெருங்கடல்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், பயங்கர சூப்பர். நிறைய ஜெனரல் நாலேஜ் படிப்பீங்களோ, பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு வந்து படிப்பு என்னைக்கா இருந்தாலும் கைவிடாதுன்னு தெரியுது. ஓகே, சூப்பர் கோகிலா, சொல்லுங்க அடுத்த அடுத்த பதிவு கேட்கலாங்களா? ஓகே, உங்களுக்கான அடுத்த பதிவு, மனித உடலில் 206 எலும்புகள் உள்ளன, சரியா தவறா?
2: சரி, பிறக்கும் போது 300 எலும்பு இருக்கும்.
0: ஓகே,
2: குழந்தையா இருக்கும் போது அப்புறம் ஒன்று சேர்ந்துரும் போல எலும்புதான்.
0: சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, உங்களை அசைக்கவே முடியாது போலீங்களே. நானும் முயற்சி பண்ற முடியலையே. ஓகே, சூப்பர் கோகிலா, அதாவது தொடர்ந்து 3 பதிவுகள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால உங்களை வாழ்த்தியே நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்.
1: ஓகே, கண்டிப்பா, அதாவது பாத்தீங்க, எல்லாருக்குமே வந்து 2 க்வெஸ்சன், இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 3 க்வெஸ்சன்
0: கேட்டீங்க, அதுவும் கரெக்டா சொல்லிட்டாங்க.
1: ஆமா, 3 க்வெஸ்சனுக்குமே சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனா பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கரெக்டா பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா, நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றோமா அப்படின்றதான் வந்து முக்கியம்.
0: இல்லை, இப்ப அவங்க தவறா சொன்னாலும் அதற்கான ஒரிஜினல் ஆன்சர் என்னன்றதை அவங்க கத்துக்கிட்டு கூட போலாம் இல்லைங்களா?
1: ஆமா, அது வந்து மறக்கவே முடியாது. நம்ம ரேடியோல வந்து கால் பண்ணோம், அந்த க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னு.
0: சோ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் தான் அது.
1: கண்டிப்பா, நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8,
0: எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வந்து குவிஸ் ப்ரோக்ராம்ல சரியா தவறா அப்படின்ற தலைப்புல தான் வந்து பேசிட்டே இருக்கோம். ஓகே அம்மா, அடுத்தது வந்து நிறைய நேர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்களாம் வந்து ஜெயிக்க போறாங்களா இல்ல
1: இல்லையா
0: ஆன்சரை கத்துக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம்.
1: ஓகே,
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: நான் தென்பொன்மணியில இருந்து தேனாமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க மேம். கிளைமேட் ஊட்டி மாதிரி இருக்குங்க, சில்லுன்னு.
1: ஓகே, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: எதனால
1: மாம்பழம் இல்ல? அப்ப பழங்களின் ராஜா
2: என்ன?
1: நினைச்சேங்களா? அடுத்த ஒரு பதிவு கேக்கலாங்களா?

0: சூப்பர் சூப்பர். ஓகே, அப்ப நான் அடுத்த பதிவு கேட்கட்டுங்களா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: தமிழ்நாட்டின் மாநில பறவை புறா, சரியா தவறா?
1: மாநில பறவை, ஆமாங்க, மரகத புறா.
0: மாநில பறவை புறா, சரியா தவறா?
1: தவறுங்க.
0: தவறு
1: தவறு தவறு.
0: ஓகே சூப்பர், நீங்க பதில் சொல்லிட்டீங்க, ஆனாலும் பதிவிற்கான பதில் எங்களுக்கு வேணும் இல்லைங்களா, அதனாலதான் திரும்ப கேட்டேன். ஓகே, தமிழ்நாட்டின் மாநில பறவை வந்து மரகத புறா. புறாக்கள்லயே நிறைய வகைகள் இருக்கு இல்லைங்களா? புறா இல்ல. ஓகே சூப்பர். ஓகே, அழகா ரெண்டு பதிவுல ரெண்டாவது பதிவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க. உண்மையில நேயர்கள் தூண்டுறீங்க இந்த நிகழ்ச்சி எதிரும்பு எதிரும்புனால.
0: அடுத்த நேயர் யாரேங்கிறது
2: ஹலோ, வணக்கம். ஓகே, நேரோட லைன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கட் பண்ணுவோன்னு, ஐ மீன் அட்டன் பண்ணுவோன்னு கட்
0: ஆயிடுச்சு. ஓகே,
2: அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, நேர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்றப்போ உங்க சிக்னல் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சி வந்து வீண் போகாது. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர்ல சந்திரசேகர்.
0: ஓகே வணக்கம் சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே சூப்பர். அருமை, உங்களுக்கான பதிவு கேட்கலாங்களா? ஓகே, பொதுவான ஒரு பதிவு கேக்குறேன். பென்சில் இருக்கு இல்லைங்களா, நம்ம எழுத பயன்படுத்தும் பென்சில், அதுல பயன்படுத்தப்படும் பொருள் ஈயம், சரியா தவறா?
3: தவறு
0: தவறு. ஓகே சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த பதிவு கேட்கலாங்களா? தேன் கெட்டு போகாது, சரியா தவறா? என்னன்னா ஆக்டோபஸ்க்கு ஆறு கால்கள் உள்ளன, சரியா தவறா? சரியா. ஓகே, கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. ஆறு கால்களா? நடக்கும்
2: நடக்கும்.
0: எப்படி பார்த்தாலும் எட்டு தான் கணக்கு.
2: கால்கள் வந்து,
0: கால்கள் வந்து இரண்டு கால்கள், ஆறு கைகள்.
2: சொல்ல முடியாது கண்டிப்பா. சரியா தவறா அப்படின்ற தலைப்புல தான் விளையாடிட்டே இருக்கோம். அதாவது குவெஸ்டனுக்கு வந்து நீங்க சரி அல்லது தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணா வந்து போதும். சோ அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நேயர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்,
2: யார் இங்க வந்து பேசுறீங்க?
0: உங்களுக்கான பதிவு, மின்னல் முதலில் கேட்கும், இடி பின்னால் தெரியும், சரியா தவறா? சரியா.
4: ஆமாங்க,
0: நீங்க பதிவு பதிவு கரெக்ட்டா கவனிச்சிங்களா?
4: மின்னல் முன்னாடி கேக்கும், மின்னல் பின்னாடி கேக்கும்.
0: மின்னல் எப்படி கேக்கும்? மின்னல் தெரியும்ல,
2: மின்னல் எப்படி கேக்கும்? மின்னல் பாக்கும், ஐ மீன் நான் பார்க்கணும்.
0: ஓகேங்களா, கரெக்ட். மின்னல் தான் முன்னாடி வரும், ஆனா அதை கேட்க முடியாது, நம்ம பார்க்க தான் முடியும். இடி பின்னால் கேட்கும். ஓகேங்களா, நான் அதான் சொன்னேன், பதிவு கரெக்டா கவனிங்க அப்படின்னு. நீல நிற

0: ஓகேங்களா.
1: அப்படிங்களா? சரி ஓகே,
0: ஏன்னா அது
1: கொஞ்சம்
0: கடலுக்கடியில வாழ்றதுனால அதுக்கு இரும்பு சத்து கிடையாது, அதனால அதோட ரத்தம் வந்து நீல நிறத்துல தான் இருக்கும்.
2: ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, கடல் தண்ணியும் வந்து நீளமா இருக்கும் இல்லையா, அதனால அது வந்து மேட்சிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு நினைச்சேன்.
0: அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, முயற்சிக்கு நன்றி ராஜ்குமார். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன். ஓகே, உங்க ஆர்வத்தை பாராட்டி மீ இன்னும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். பொதுவான ஒரு கேள்வியே கேக்குறேன். ஒட்டக சிவிங்கின் கழுத்தில் மனிதனை போலவே 7 எலும்புகள் உள்ளன, சரியா தவறா?
1: இது தவறு.
0: தவறு, மீண்டும் அது தவறு. சரிதான், ஒட்டக சிவிங்கி கழுத்து வேணா நீட்டமா இருக்கலாம், ஆனா அதுக்கும் 7 எலும்புகள் தான். ஓகேங்களா? ஓகே, மிக்க நன்றி.
2: ஓகே, தொடர்ந்து கால் பண்ணுங்க, நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா ஆன்சர் வந்து சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து
0: முயற்சி பண்ணாரு. நம்ம வந்து வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சில நேரங்களில் இது நடக்கும், பரவாயில்ல. நம்ம வந்து அதை தாண்டி அதுல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம் அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்.
2: கண்டிப்பா. ஓகே, நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, டியூட் திரைப்படத்திற்காக.

0: 8.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து சூப்பரான தலைப்புல தான் வந்து பேசிட்டே இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா சரியா தவறா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புல தான் நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டே இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி ரொம்பவே ஆர்வமா எனக்கு வந்து ஒரு குவெஸ்டின் பத்தாது, ரெண்டு குவெஸ்டின் வேணும், ரெண்டு குவெஸ்டினும் பத்தாது, மூணு குவெஸ்டின் வேணும்ன்ற அளவுக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து குவெஸ்டினே தீர அளவுக்கு வந்து நேயர்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
1: ஆமா, அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னு சொன்ன, கொஞ்சம் சேஃபான குவெஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதே தப்பா போச்சு. ஏன்னா எல்லாம் லைனா வந்து அந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லி நம்ம கிட்ட குவெஸ்டின்ஸ் அதாவது பதிவுகள் வந்து தீந்தே போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்களா? ஓகே ஏஞ்சல், நிகழ்ச்சி தொடங்கினதுல இருந்தே உங்ககிட்ட நான் வந்து கேள்வி கேட்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்களும் தப்பிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு சிம்பிளான ஒரு பதிவு நான் கேட்கிறேனே. ஓகே, அதாவது நில பூமியின் இயற்கை துணைக்கோள், சரியா தவறா
0: சொல்லுங்க.
1: நிலா பூமியின் இயற்கை துணைக்கோள், சரியா தவறா?
0: சரிதான் இல்லையா?
1: சரிதான். ஓகே, உங்களுக்காக நீங்களே அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம்.
0: போதும் போதும் சொல்ற அளவுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன கேள்வி கான்செப்ட்.
1: ஓகே, இல்ல ஆக்சுவலி அது வந்து துணைக்கோள் அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? சோ இது மூலமா அவங்க அதை
0: ஓகே இன்னொரு டைம் அப்ரிசியேஷன் கொடுத்துடுமா எனக்கு?
1: ஏன் நம்ம லிசனர்ஸ் கிட்ட போயிரலாமே? இல்ல சரி, ஆசைப்பட்டுட்டீங்க அப்ரிசியேஷன் இதோ.
0: வேண்டாம், நம்ம வந்து லிசனர் கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கட்பாடியிலிருந்து. நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருக்கு ப்ரோக்ராம்,
1: மிக்க நன்றி.
2: தெரிஞ்சுக்க முடியுது, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. ஓகே, அப்போ நேரம் உங்களுக்கு
0: வந்து க்வெஸ்சன்.
2: கீர்த்தி மேம், ஒரு அப்ளாஸ் வாங்கிருக்கலாம் இல்ல?
0: எனக்கும் சேர்த்து வந்து குடுத்துடலாம்.
2: கடைசி மூணு கேள்விக்கும் எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும். அதுவும் ஆக்டோபஸ், ப்ளூ கலர், கன்ஃபார்ம், இதெல்லாம் தெரியும் எனக்கு. அது மாதிரி ஈஸியா வருதான் பாப்போம்.
1: ஓகே ஓகே,
0: நீங்க சொல்லிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கான்ஃபிடன்ஸ்
1: உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை கீர்த்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஆக்டோபஸ் அப்படின்றது நீங்க கேட்டீங்க, அதனால ஆக்டோபஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியே உங்ககிட்ட கேக்குறேன். ஓகேங்களா? ஆக்டோபஸ்க்கு 4 இதயங்கள் உள்ளன, சரியா தவறா?
2: ஆக்டோபஸ்க்கா?
1: ஆமா,
2: ஆக்டோபஸ்க்கு 4 இதயங்கள் இல்ல, 8 தானே?
1: 8ங்களா?
2: ஆமா, கன்ஃபார்ம் தப்பு.
1: ஓகே, தவறு அப்படின்ற உங்களோட பதிவு வந்து
2: எட்டு
1: கால்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஆக்டோபஸ் பேர் வந்துருது. ஆனா இதயம் வந்து 3
2: தான்.
1: பரவாயில்ல, இடையில நீங்க டிராக் மாறி போனாலும் சேம் டிராக்குக்கு வந்துட்டீங்க, அழகா. ஓகே, தொடர்ந்து ஆக்டோபஸ் சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா?
2: சொன்ன
1: மாதிரி நம்ம அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை முழுசா படிச்சிடணும். ஓகே, ஆக்டோபஸ்க்கு 9 மூளைகள் உள்ளன, சரியா தவறா?
2: 9 மூளையா?
1: சரியா தவறா?
2: என்ன சொல்லுறது, கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. ஆனா நான் கரெக்ட்னு தான் சொல்லுவேன்.
1: கரெக்ட்னு தான் சொல்லுவீங்க?
2: எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகம், 9 மூளை.
1: சூப்பர், நீங்க கரெக்டா கேள்விப்பட்டது வந்து கரெக்ட் தான். அதற்கு வந்து 9 மூளைகள் இருக்கு. ஓகேங்களா? 8 மூளைகள் வந்து பிரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கை கால்கள் அதை வந்து அதை ஹேண்டில் பண்ணுது. அந்த ஒரு மூளை வந்து சென்ட்ரல் மூளை. ஓகேங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, சூப்பர் சந்திரசேகர், ரொம்ப அழகா எல்லா பதிவுகளுக்குமே கரெக்டான பதில் கண்டுபிடிச்சிங்க, மிக்க நன்றி.
2: Thank you.
0: ஓகே, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. அம்மு, எனக்கு இப்ப வந்து ஒரு டவுட் வருது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஆக்டோபஸ்க்கு வந்துட்டு நிறைய மூளைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க ஆக்டோபஸ் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணா எப்படி இருக்கும்? அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிருவாங்க இல்லையா?
1: கண்டிப்பா, இருக்கிற 9 மூளையும் கசக்கி யோசிச்சு எல்லாத்துக்குமே கரெக்டான பதில் தான் ஆக்டோபஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நானும் நம்புறேன்.
0: ஆனா அதுதான் இல்ல இல்லையா? ஏன்னா ஆக்டோபஸோட பாதி மூளை வந்துட்டு அவங்களுடைய கை கால்கள் வந்து தன்னால அசை,
1: அதாவது அந்த 6 மூளைகள் வந்து ஒவ்வொரு கை கால்களுக்கும் அசைவிற்காக மட்டும்தான் இருக்கு. மீதி இருக்கிற அந்த 8 மூளைகள் வந்து கை கால் அசைவு இருக்கு, மீதி இருக்கிற 1 மூளையை வச்சுதான் அது வந்து சாப்பாடு எடுக்கலாமா, நடந்து போகலாமா.

0: மொத்தமா 9 மூளைகள்.
1: ஓகே,
0: ஓகேங்களா? அதே மாதிரி 6 கைகள், 2 கால்கள். சோ அந்த ஆக்டோபஸ்க்கு அந்த சைடுல இருக்கும் இல்லைங்களா, அது மொத்தம் 8. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு கையுமே ஹேண்டில் பண்றதுக்கு 8 மூளை. அது இல்லாம ஆக்டோபஸ் சாப்பிடணும், தூங்கணும், நடக்கணும், இந்த மாதிரி வேலை எல்லாம் நடக்கணும் இல்லையா? ஆமா. சோ இதற்கெல்லாத்துக்கும் ஒரு மூளை வேணும் இல்லையா? அதனால மொத்தம் 9 மூளைகள்.
1: ஓகே, அவங்களுக்கு வந்து தனி அவ்வளவு விதவிதமான கை கால்கள், ப்ளூ கலர்ல கலர் கலரா ரத்தம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால.
0: இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுங்களா? அதனால ஆக்டோபஸ்க்கு அந்த ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு மூளை இருக்கிறனால அந்த கையை தனியா வெட்டினா கூட கொஞ்ச நேரத்துக்கு அது செயல்பாடோட இருக்கும்.
1: ஓ, அப்ப அந்த மூளை வந்து அவங்களுக்கு தலையில இருக்காது, கையிலயே மூளை இருக்கும் இல்லையா?
0: அந்த கனெக்ஷன் இருக்கிறனால அந்த கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு உயிரோட.
1: பள்ளி எல்லாம் வெட்டினா வால் தனியா ஆடும் அந்த மாதிரி. ஆனா ஆக்டோபஸ் வெட்டி
0: வால்ல மூளை இருக்கா யாருக்கு தெரியும்?
1: ஒருவேளை இருக்குமோ என்னமோ இல்லையா?
0: சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆக்டோபஸ்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தலைப்புக்கு போயிருவோம்.
1: ஆமா, ரொம்ப நேரமா ஆக்டோபஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்.
0: அது கடலுக்குள்ள இருந்து கொஞ்சம் கடலுக்கு வெளியே வந்துடலாம் நம்ம நிகழ்ச்சியில. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு கொண்டு உங்களோட, அதாவது எங்களுடைய பதிவுகள் எல்லாம் சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த நம்பருக்கும், 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 29667813 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், உங்களோட முயற்சிகளை ஈடுபடலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுடலாமா?
1: ஓகே, கண்டிப்பா ஒரு பாடல் வந்து கேட்டலாம். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில நேர்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து கால் பண்ணலாம். அதாவது கால் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5 மணிக்குள்ள கால் பண்ணா இன்னைக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சரியா தவறான நிகழ்ச்சியில அம்மாவோட ஆக்டோபஸ் மாதிரி இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்.

0: கேட்டுட்டே இருக்கோம். சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டோபஸ் அம்மு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னைக்கு கேட்டாங்க. அண்ட் அதுல வந்து கண்டிப்பா ஆக்டோபஸ் வந்து மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு.
1: கண்டிப்பாக ஆக்டோபஸ் அது படிக்கிறப்ப தான் நமக்கு தெரியுது பூமியில வந்து இந்த மாதிரி எல்லாம் ஜீவராசிகள் இருக்கா, இப்படியும் வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய ஆச்சரியமான தகவல்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு.
0: அண்ட் கிடைச்ச தகவல் எல்லாம் நீங்க வந்து நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க,
1: நம்ம வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம், அப்படிதான் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி கேத்தி உங்ககிட்ட வந்து எனக்கு மறுபடியும் மீண்டும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பாஸ் பண்ணணும்ன்ற ஆசையில நான் இந்த விஷயத்தை
0: கேக்குறேன்.
1: இவ்வளவு நேரம் வந்து நம்ம கடல் கடியில இருந்தோம் இல்லைங்களா, நான் சொன்ன கடல இருந்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு, இப்ப வந்து பூமியை விட்டே
0: போறோம்,
1: பிரபஞ்சத்துக்கு போறோம். பிரபஞ்சத்தை பத்தி சில தகவல்கள் பாக்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சது. ஓகேங்களா, சரி, அதுல வந்து ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேக்குறேன். பால்வெளி என்பது நாம் இருக்கும் விண்மீன் மண்டலம், சரியா தவறா?
0: சரி.
1: சரி, எப்படி சரி?
0: எப்படி சரினா, ஏன்னா நம்ம வந்து யூனிவர்ஸ்ல தான் இருக்கோம் இல்லையா, அதுலதான் வந்து பால், அதாவது மில்கி வே,
1: மில்கிவே கேலக்சி, கரெக்ட்.
0: அதுக்குள்ள வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம்,
1: சூரிய குடும்பம் இருக்கு,
0: சூரிய குடும்பம்.
1: அதாவது நம்ம எப்படி வீட்டுல குடும்பமா இருக்கோமோ அந்த மாதிரி விண்வெளியில வந்து சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் குடும்பமா இருக்காங்க.
0: எப்படி நம்ம வீட்டுல குடும்பமா இருக்க மாதிரி?
1: ஓகே, அதை விட நல்லாவே அங்க இருக்காங்கன்னே சொல்லலாம்.
0: எங்கள் வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகையா?
1: கண்டிப்பா அந்த மாதிரிதான், ஒருத்தர் சுத்தி வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க.
0: சரிதான்,
1: சரிதான். ஓகே, அப்ள வாங்கிக்கங்க அப்ரிசியேஷன்.
0: ஓகே, போதும்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து அப்ளாஸ் கொடுத்தாச்சு.
1: சரி, ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி உங்களை வந்து கேள்வி இல்ல பதிவு கேட்டுக்கிட்டுங்களா? ஏன்னா இதுவும் பிரபஞ்சம் சார்ந்து வரனால எனக்கு என்னமோ உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருக்கு.
0: ஓகே, கேளுங்க, ட்ரை பண்ணுவோம்.
1: நம்ம பிரபஞ்சத்தில் பூமி மட்டுமே கிரகம், சரியா தவறா?
0: பிரபஞ்சத்தில்
1: பூமி மட்டுமே கிரகம், சரியா தவறா?
0: தவறு.
1: தவறு, எதனால தவறு?
0: எட்டு
1: கிரகங்கள் இருக்காங்க, சோ பூமியும் சேர்த்து எட்டு கிரகங்கள் நம்மளோட பிரபஞ்சத்துல இருக்கு.
0: இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச கிரகங்கள் வந்து எட்டு, தெரியாம இன்னும் நிறைய இருக்கு,
1: பல கிரகங்கள் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து வர வாரங்கள்ல வர நிகழ்ச்சியில தாராளமா
0: தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் லெவலுக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து கொண்டு போறோம்.
1: கடலுக்கடியில
0: இருந்து ஆஸ்ட்ரோநாட்
1: வரைக்கும், ஆக்டோபஸ்ல இருந்து ஆஸ்ட்ரோநாட் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிடுவோம். ஓகே, நிகழ்ச்சியில நேயர்கள் யாருன்னு பாத்திரலாம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஓகே, நேரோட இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. நேர்கள் பங்கு பெறப்போ உங்களோட சிக்னல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் வந்து இணையலாம். 04-23 அப்படின்ற இணைப்பு என்னோட, 29-66-7-81 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம்.
0: அண்ட் இன்னும் வந்து செல் நம்பரும் இருக்கு, அது என்ன நம்பர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9-3-4-4-9-0-1-0-8, மற்றொரு நம்பர் 9-3-4-2-9-0-1-0-1-8. அண்ட் இன்னொரு மொபைல் நம்பர் கூட இருக்கு, நீங்க எப்பவுமே ரெகுலரா வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய நம்பர், அந்த நம்பருக்கும் நீங்க வந்து கால் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப் கால் பண்ணக்கூடாது, நார்மல் கால் தான் பண்ணும். 8-3-0-0-1-9-1-0-1-8. ஸோ இத்தனை நம்பர் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ல ஏதாவது நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு 5 மணிக்குள்ள கால் பண்ணும். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து சூப்பரா நீங்க வந்து கலந்துகிட்டு நீங்க வந்து சரியா தவறா அப்படின்ற ஆன்சர் வந்து சொல்ல ட்ரை பண்ணலாம்.
1: ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய இந்த விண்வெளி பற்றின தகவல்கள் வந்து பார்க்கலாம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8,
1: இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, நிறைய நேர்கள் வந்து அழகா பங்கு கொண்டு அவங்களோட முயற்சியில வந்து நிறைய பேர் அப்ளோஸ் வாங்கினாங்க. சில பேர் வந்து ஓகே இது தவறா இருந்தாலும் இதற்கு இதுதான் பதிலா அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு போனாங்க இல்லைங்களா?
4: ஆமா, கண்டிப்பா. அண்ட் வந்து ஒரே ஒரு ஆன்சரை சொல்லிட்டு ரெண்டு மூணு அப்ளோஸ் சேர்த்து வாங்கினேன் நானும் வந்து.
3: சரியே, அவ்வளவு வருத்தப்படுறீங்க. அந்த அப்ளோஸ்க்கு இப்ப நீங்க பதில் சொல்லலாமே. நிலா தனது சொந்த ஒளியை உண்டாக்குகிறது.
4: நிலா வந்து சொந்த ஒளியை உண்டாக்குகிறதா?
3: ஆமா.
4: இல்ல, தவறு.
3: தவறு. எதனால தவறு?
4: ஏன்னா அது வந்து சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கி
3: படம் வாங்கி
4: நைட் நேரத்துல ஏதோ பொழைச்சு
3: போகும். அருமை, அருமை. உங்களுக்கான அப்ளாஸ். இன்னொரு பதிவு என்னன்னா, அது கடன் வாங்கி குடுக்கறதுனாலதான் இரவு வந்து நமக்கு குளுமையா இருக்கு. தன்னோட சொந்த ஒளிய வந்து தயாரிச்சதுன்னா அதுவும் ஹீட் தான் ஜென்ரேட் பண்ணும். பகல் மாதிரியே இரவும் வந்து நமக்கு சூடா தான் இருக்கும். அது வந்து சூரியன் கிட்ட இருந்து வாங்கி குடுக்கற, அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி பண்றதுனால நமக்கு வந்து குளுமையா இருக்கு. ஓகேங்களா? இந்த பதிவு சேர்த்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நிலா சார்ந்த கேள்வி, அதனால உங்ககிட்டயே நான் கேக்குறேன். ஓகேங்களா? முழு நிலவு மாதத்திற்கு ஒரு முறை தோன்றுகிறது. சரியா தவறா?
4: தவறு.
3: தவறு. ஏன்?
4: சில மாசம்
3: ஷாக்காயிருவாங்க இத கேட்டா.
4: ஏன்னா சில மாசம் பாத்தீங்க, ரெண்டு பௌர்ணமி எல்லாம் வரும் இல்லையா?
3: ரெண்டு பௌர்ணமி வந்திருக்குங்களா? ஒரு அதிசயமா நடக்கிற விஷயம் திடீர்னு நடந்துருச்சு, அது வந்து ரொம்ப ரேர் ஃபெனாமினன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
4: நம்ம தமிழ்ல வந்து ஆடி குருவிஸ் அம்மாவாசை
3: அம்மாவாசை குருவிஸ்னு சொல்ற மாதிரி கரெக்ட். அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை தான் முழு நிலவு வரும். ஆனா இத பிரேக் பண்ற மாதிரி என்னிக்காவது ஒரு நாள் வந்து அந்த ப்ளூ மூன் வரும். ஓகேங்களா?
4: அப்ப அது வந்து மாசத்துக்கு ரெண்டு டைம் பௌர்ணமி இருக்கும்.
3: அதனால இந்த பதிவுக்கு சரியும் வெச்சுக்கலாம், தவறும் வெச்சுக்கலாம்.
4: நாம கேட்ட மாதிரி வெச்சுக்கலாம்.
3: இல்ல, நீங்க அட்வான்ஸ் அப்ளோஸ் வாங்கிட்டீங்க,
4: அதனால விட்டுறலாம்.
3: அத மறந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க.
4: ஓகே.
3: நிறைய வந்து இப்ப விண்வெளி சார்ந்த கேள்விகளா கேட்டுட்டு இருக்கோம். அது கடல்ல இருந்து வெளியே வரும்போதே நமக்கு நேரம் போனது தெரியல இல்லைங்களா?
4: ஆமா, ஏதோ கடல்ல போய் நம்ம ஏதோ பண்ணிட்டு ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஆக்டோபஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டோம்.
3: அங்கேயே போய் ஆக்டோபஸ் பிடிச்சி இருக்கிற எல்லா ஆராய்ச்சியும் முடிச்சுட்டு வந்து சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா நம்பவே முடியாது. அதுக்குள்ள ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
4: நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம நிறைய தகவல்களையும் வந்து தெரிஞ்சுட்டோம்.
3: கண்டிப்பா,
4: குறிப்பா ஆக்டோபஸ்,
3: குறிப்பா ஆக்டோபஸ். ஓகே, அந்த ஆக்டோபஸ் நான் விட்டாலும் நீங்க விடுற மாதிரி தெரியும்.
4: நான் மறக்க மாட்டேன்.
3: ஓகே, இதே மாதிரி அடுத்த வாரம் இதே சூப்பரான எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து வேற ஒரு ஜீவராசியோட சந்திக்கலாம்.
4: நாய் நிறைய கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன்.
3: அதெல்லாம் ரொம்ப காமன் ஆனது. புதுசா ஏதாச்சும்
4: ஓகே, அதாவது மீன் நண்டு ஏதாவது கொண்டு வருவீங்க நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும்
3: கண்டிப்பாக.
4: ஆனா பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை சரியா தவறால வந்து நம்ம விளையாடுவோம். ஆனா நாளைக்கே வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இருக்கு, அது வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் தான், அது வந்து ஒரு சூப்பரான தலைப்புல இருக்கும்
3: கண்டிப்பா.
4: ஓகே,
3: இன்றைக்கு தவறவிட்ட நேயர்கள் வந்து நாளைக்கு இதே நேரத்துல வந்து அதாவது 4-5 மணி வரை உங்களுடைய பதில்கள் சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு இதே நேரம் நீங்க வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விளையாடலாம்.
4: ஓகே, இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.
3: நான் உங்கள் ஆர்ஜே அம்மு.
4: நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது.

நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர், நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக

கல்வனின் காதலி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: left and your right. Swing and swing.
1: யாரது யாரது தங்கமா.

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி இன்று இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள்ல ஆதார், ஜன்தன், யுபிஐ இதெல்லாம் எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது, இது எந்த அளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு முதல் பகுதியில நம்ம பார்த்தோம் சார். அடுத்ததா ஜிஎஸ்டி வரிமுறை செயலாக்கம். சார், இது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. முந்தைய வரிமுறைக்கும் இப்ப உள்ள சரக்கு மற்றும் சேவை வரிமுறைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
2: பழைய வரிமுறை அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, அதை அவர்கள் எந்தெந்த பொருள்களை எந்தெந்த விகிதம்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் உருவாகி இன்னொரு மாநிலத்தை போய் விற்கப்பட்டால் அந்த மாநிலத்திலையும் ஒரு விற்பனை வரி உண்டு. இங்கிருந்து அங்கு போகின்ற பொழுது மத்திய அரசுக்கும் ஒரு வரியை செலுத்த வேண்டி வரும். மூன்று வரிகளுக்கு உட்படும். உற்பத்தி செய்த மாநிலத்தின் வரி, விற்கப்படுகின்ற மாநிலத்தின் வரி, மத்திய அரசின் வரி. இதில் ஒரு சின்ன சலுகை, மத்திய அரசினுடைய வரியை விலக்குவதற்கு ஒரு வழிமுறை இருந்தது, கொஞ்சம் சிக்கலான வழிமுறை. இந்த ரெண்டு வரியும் அந்தந்த மாநிலத்தினுடைய தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டதால் அது நுகர்வோர் தலையில் போய் விழுந்தது. ஆனால் ஜிஎஸ்டி என்பது இந்தியாவை மொத்தமாக ஒரே பார்வையில் பார்ப்பதனால் ஒரு மாநிலத்தில் வரி வசூலித்தாலும் இன்னொரு மாநிலத்தில் வரி வசூலிக்கின்ற பொழுது முந்தைய வசூலில் கழித்துக் கொள்ளக்கூடிய வசதியை கொடுத்தார்கள். எளிய உதாரணத்தை புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்கிறேன், மூலப்பொருளை வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதற்கு 10 ரூபாய் வரி செலுத்துகிறேன். பொருளை உற்பத்தி செய்து விடுகிறேன், அதை ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறேன், 16 ரூபாய் வரி வசூலிக்கிறேன். சட்டத்தின்படி நான் வந்து 10% 16 ரூபாய் என்பதெல்லாம் சதவீதம் கிடையாது, புரிவதற்காக எளிமையான தொகையை சொல்கிறேன். முன்பு இந்த 10 ரூபாயும் நான் அரசாங்கத்துக்கு கட்டுவேன், 16 ரூபாயும் அரசாங்கத்துக்கு கட்டுவேன். இப்போது 10 ரூபாயை கட்டிவிட்டதால் 16 ரூபாயில் நான் ஏற்கனவே கட்டிய 10 ரூபாயை கழித்துக்கொண்டு 6 ரூபாயை செலுத்துகின்ற பொழுது பொருளின் விலையில் 16 ரூபாய் தான் ஏறும். இதுதான் ஜிஎஸ்டியினுடைய தாத்பரியம். சோ, ஒரு நுகர்வோர் பழைய முறையின் கீழ் கூடுதலான வரியை கொடுத்து கொண்டிருந்தார், ஜிஎஸ்டியின் கீழ் மாற்றத்தின் கீழ் வந்த பிறகு அந்த வரி குறைந்ததனால் பொருளின் விலை குறைந்தது. பல இடங்களில், கிராமப்புறங்களில், பெரிய சிறிய நகரங்களெல்லாம் கடையில் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க ஜிஎஸ்டி வந்த பொழுது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு இங்கு இனிப்பு பலகாரம் 160 ரூபாய், தற்போது 140 ரூபாய். இதுதான் எளிமையான உதாரணம். பழைய திட்டத்திற்கும் ஜிஎஸ்டிக்கும் நடுவிலே நமக்கு வேட் இருந்தது. வேட்டும் இதை போன்றே சலுகையை தந்தது. ஆனால் அதில் கணக்கிடும் முறைகளும் அதற்குண்டான ஆவணத்தை நாம் காக்கின்ற முறையிலும் நிறைய சிக்கல்களும் புரிதலின்மையும் இருந்தது. அதையெல்லாம் இது நீக்கிவிட்டது. ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஒருவர் பதிவு செய்து கொண்டார் என்றால் அவர் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய கணக்கை அப்டேட் செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை சில படிவங்கள், 3 மாதங்களுக்கு ஒரு முறை சில படிவங்கள் என்றெல்லாம் உண்டு. நான் 10 ரூபாய் முதலில் வரி செலுத்தினேன் அல்லவா, 16 ரூபாய் வசூலித்தேன் அல்லவா, இந்த இரண்டையும் நான் பதிவு செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் வங்கிகள் இவற்றை அடிப்படை ஆவணமாக எடுத்துக்கொள்கின்றன. என்னுடைய வியாபாரத்தின் நிலை என்பதை எடுத்துக்கொள்கின்றன. இவையெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய பலன்கள்.
1: இப்ப இந்த ஜிஎஸ்டி செயலாக்கம் காரணமாக ஒரு பொருளோட விலை எவ்வளவு குறையுது, அதன் மூலம் நுகர்வோர் எந்த அளவு பயனடைகிறாங்க அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்ததோட முக்கிய நோக்கம் என்ன, இது நிதித்துறை சீர்திருத்தங்கள்ல எத்தகைய பங்கு வகிக்குது சார்?
2: ஒரு நாட்டில்

0: இரண்டு விதமான வரி வகைகள் உண்டு. வருமான வரி, டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுகமான வரி. இதில் ஏதாவது ஒன்றுதான் பெரும்பாலும் இருக்கும். நம்முடைய நாட்டில் இரண்டும் சமகாலத்தில் இயங்கி வருகின்றன. ஏனென்றால் வசதி படைத்தவர்கள் குறைவாகவும் வசதி குறைவானவர்கள் மிக அதிகமாகவும் இருப்பதனால் அதை சமன் செய்வதற்காக வருமான வரியும் விற்பனை வரி மற்ற விஷயங்களுக்கும் மெல்ல மெல்ல வருமான வரியினுடைய வசூலை குறைத்து கொண்டே வந்து மறைமுக வரியை மட்டும், சேல்ஸ் டாக்ஸை மட்டும் கொண்டு வருவாள். அதற்கு என்ன பெயர் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். இப்ப வருமானம் எனக்கு வருகிறது, நான் அதை செலவழிக்காமல் சேமிக்கிறேன் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், அதாவது நான் செலவு செய்கின்ற போது வருகின்ற வரி மட்டும் வரும் என்றால் என் செலவை குறைத்துக் கொண்டே வருவேன், சேமிப்பை அதிகமாக்கிக் கொண்டே வருவேன். அது எனக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அதனால அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சேல்ஸ் டாக்ஸ் ரேட்ஸ் குறைஞ்சிருப்பதனால, முன்பு 4-5 படிநிலைகள் இருந்தன, 0, 5, 12, 18, 28 என்று இருந்தன. எல்லாவற்றையும் குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை குறைவான சதவீதத்திற்கும் கொண்டு வருகிறார்கள். அது அவ்வப்பொழுது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுல நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மாநிலத்திற்கு உண்டான உரிமை. ஒரு வரியை உயர்த்துவதற்கோ குறைப்பதற்கோ மாற்றுவதற்கோ புதிய வரியை போடுவதற்கோ மத்திய அரசிற்கு மட்டும் இங்கே உரிமை கிடையாது. அது மாநில அரசுகளினுடைய நிதி அமைச்சரையோ அல்லது அவர் சார்ந்த யாரோ ஒருவருடனோ 100% ஒப்புதலோடு தான் நடக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவர் கூட இதிலிருந்து மாறுபட்ட கருத்தை வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ ஜனநாயகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு இடத்துல 51% ஒன்று ஆமாம் என்று சொல்லி 49% இல்லை என்று சொன்னால் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய எண்ண ஓட்டம் தானே ஜனநாயகத்தில். வரி விகிதத்தில் மட்டும் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வரிய அமலுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண ஜனநாயக முறை இங்கே இருக்கிறது. அதனால ஜிஎஸ்டி வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படும். வரி செலுத்துபவர்கள் மெல்ல மெல்ல அந்த நேரடி வருமான வரி முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் சலுகைகள் கூட்டிக் கொண்டே வருவார்கள். அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் கட்ட வேண்டும் என்றும், நாம் எல்லோரும் செலவழிக்கிறோம். இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன, நான் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரே வரி. வருமான வரி அப்படி அல்ல. எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி, இன்னொருவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி. இங்க அப்படி அல்ல, இரண்டு பேருக்கும் ஒரே வரி தான். ஆனா பொருளினுடைய வரியை குறைத்துக் கொண்டே வந்து மற்ற விஷயங்களின் மூலமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வழியை நோக்கி ஒரு அரசு செல்லும்.
1: ஓகே சார், ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில சரக்கு மற்றும் சேவை வரி முறை நாடு முழுவதும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, மக்களுக்கு பயனளிக்கும் வகையில அது தற்போது எவ்வாறு எளிமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சார்?
0: இந்த வரி விகிதத்துல எந்தெந்த பொருள்களுக்கு டிமாண்ட் இருக்கு, எந்த பொருள்களுக்கு தேவை குறைவாக இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இதில் மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு பொருளை உயர் வரி விகிதத்திலே வைத்து விடுகிறார்கள், பின்னாளில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் மாதா மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடுகின்ற பொழுது அதை மாற்றி அமைக்கிறார்கள். அதனால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற வசூல் சரியான முறையில் நடந்து கொண்டிருப்பதனால் என்ன விதங்களில் எல்லாம் அவர்களுக்கு அனுகூலம் செய்து கொள்ள முடியுமோ, 18%லேருந்து அதை 5%க்கோ 5%லேருந்து 18%க்கோ கொண்டு போவதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும்.
1: ஓகே சார், ஜிஎஸ்டி வரிமுறையாளர், தொழில்துறையினர், சிறு குறு தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் எந்த அளவு பயன்படுறாங்க சார்?
0: ஒரு வியாபாரத்திற்குள் வரக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன புரிந்து கொள்வார், என்னுடைய நுகர்வோர் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நான் ஒரு நல்ல பொருளை உருவாக்குகிறேன், உணவுப் பொருளை உருவாக்குகிறேன், எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்றுமதி செய்ய நினைப்பேன், அண்டை மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிப்பேன், மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளில் என் பொருள் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி இருந்தால்தான் என்னுடைய விற்பனை பெருகும், என்னுடைய லாபம் கூடும், நான் செல்வ நிலையை அடைய முடியும். அப்ப நானே ஜிஎஸ்டியில் போய் பதிவு பண்ணிடுவேன். ஏனென்றால் ஒரு பல்பொருள் அங்காடி நான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜிஎஸ்டி நம்பரோடு பில் கேட்பாங்க. அதனால நானே போய் என்னை பதிவு செய்து கொள்வேன்.

0: அதனால் மெல்ல மெல்ல சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள் கூட தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். அதற்குண்டான வழிமுறைகள் எளிதாக இருக்கின்றன. என்னுடைய இடத்திலிருந்து கணினி மூலமாகவே எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளவும், எல்லாமே பதிவாகி விட்டதனால் நான் ஒரு பொருளை ஒருத்தட்ட பில்ல வாங்கிட்டேன் அப்படின்னா பதிவாகி விட்டதனால் என்னைக்கு போனாலும் அதை நான் நிரூபிக்க முடியும். அதனால் ஜிஎஸ்டியினுடையது சிறு குறு தொழில்களை செய்பவர்கள் அதைவிட இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறது. ஆனா முன்னாடி ஆரம்ப காலத்துல 20 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்பனை இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதை 40 லட்சம் என்று அதிகப்படுத்தி விட்டார்கள். அதனால் சிரமம் இல்லாமலும் நாம் இருந்து கொள்ள முடியும். என்னுடைய வியாபாரம் உள்ளூர் வியாபாரம் தான்னா நான் மாட்டுக்கு என்னுடைய போகையில போயிட முடியும். அதற்கும் வழி இருக்கிறது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி நுகர்வோரை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, வியாபாரிகளையும் கருத்தில் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருள்கள் போக வேண்டும் அவசியம். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருள்கள் இன்னொன்றில் கிடைக்காது. ஆனால் நுகர்வு எல்லா இடங்களுக்கும் சமமாக வந்துவிட்டது. அப்ப நமக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுகிறது.
1: சரக்கு மற்றும் சேவை வரி முறை செயலாக்கம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு எந்த அளவு பயனளிக்க கூடியதா இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இந்த ஜிஎஸ்டி வரி முறையால நாட்டின் வரி வருவாய் எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆரம்ப காலத்தில் மிக குறைவாக இருந்தது. கடந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி. இந்த வரி அதிகமாக அதிகமாக அரசு மற்ற இடங்களிலிருந்தோ அல்லது மக்களிடமிருந்தோ கடன் பெறுகின்ற தொகை குறையும். ஏன்னா அரசை நடத்துவதற்கு கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும், அது ஏதோ ஒரு இடத்தில் வாங்கணும். நம்முடைய பொருளே வருகிறது என்றால் மக்களினுடைய பங்களிப்பினால் தான் இது வருகிறது. தனி மனித நுகர்வோர்னால் தான் இந்த பணமே வருகிறது. அதை அந்தந்த மாநிலங்களினுடைய மேம்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்து கொண்டு வருவதற்கும் உற்பத்தியாகின்ற பொருள் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கும் ஊக்கங்களுக்கு உண்டான வழிகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் மேலை நாட்டுக்கு மென்பொருளை ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு ஜிஎஸ்டி போடுவார்கள். ஆனால் மேலை நாட்டிலிருந்து நான் அமெரிக்க டாலராக பணத்தை கொண்டு வந்து விட்டால் என்னுடைய விற்பனைக்கு நான் ஏற்றுமதி செய்ததற்கு நான் டாலராக கொண்டு வந்து விட்டால் ஜிஎஸ்டியை திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்க டாலரா கொடுங்க அப்படின்னா நம்முடைய நாட்டின் அந்நிய செலாவணியை பலப்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனாக விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் அனுகூலம் கிடைக்கிறது. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியை குறைக்கிற போது மேலை நாட்டில் இருப்பவர்களுக்கு குறைவான விலைக்கு என்னால் கொடுக்க முடியும், அதனால் அவர்கள் என்னிடம் வருவார்கள். அதையும் ஜிஎஸ்டி செய்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்துல அடுத்ததா வருமான வரிமுறையில ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், மூலதன ஆதாயங்கள் உட்பட நிதி சீர்திருத்தத்துல இது எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லுங்க.
0: ரெண்டு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடத்துல மார்ச் மாதம் வரையில் ஒருவருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருந்தால் அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 12 லட்சத்திற்கு மேல போற பொழுது அடிப்படை தொகையிலிருந்து அவர் வரி செலுத்துகிறார். 12 லட்சத்திற்கு அதிகமாக கூடுதலாக இருக்கு, 12,10,000 ரூபாய் இருக்கு. அவர் அந்த 10,000 ரூபாய் செலுத்தினாலே அவருக்கு வரி வராது. இதெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அவருக்கு 4 லட்சத்திலிருந்து டாக்ஸ் கிடையாது, அது ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் ரிலீஃப்னு ஒன்று கொடுப்பாங்க. 12,10,000, 10,000 ரூபாய் கூட வந்ததுக்காக நான் அவ்வளவு டாக்ஸ் கட்டணுமானா அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் வருமான வரியின் கீழ் கிடைத்திருக்கிற பெனிஃபிட். 1 லட்சம் ரூபாய் என்னுடைய வருமானம் என்றால் எனக்கு, தனி மனிதனான எனக்கு, 2 அனுகூலங்கள் இருக்கின்றன. ஒன்று, 1 லட்சம் ரூபாயை நான் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். செலவழிக்கின்ற பொழுது நான் பொருள்களை வாங்குகிறேன், சேவைகளை அனுபவிக்கிறேன், அதன் மூலமாக விற்பனை கூடுகிறது, ஜிஎஸ்டி கூடுகிறது, அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது, அரசாங்கம் இன்னும் வலிமையாக செய்ய முடிகிறது. நான் சிக்கனமாக இருக்க விரும்புகிறேன், இதில் ஒரு பகுதியை நான் சேமிக்கிறேன். சேமிப்பதன் மூலமாக அதற்குண்டான வரியெல்லாம் இதில் சேர்ந்து விடுவதனால் இதன் மூலமாக பண பலம் நாட்டிற்கு கூடுகிறது. எதிர்காலம் எனக்கு செழுமையாகிறது, ஏன்னா சேமிப்பு வந்து விட்டது, அதை நான் எதிர்காலத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த சேமிப்பை நான் எங்கே வைக்கிறேன், வங்கியில் வைக்கிறேன். வங்கி என்ன செய்கிறது, வியாபாரம்

0: நாற்பதில் ஒரு நிலத்தை வாங்குகிறது. 2000 ஆம் ஆண்டு அதனுடைய மதிப்பு என்ன? இப்பொழுது நான் விற்றால் அதனுடைய மதிப்பு என்ன? இதற்கு ஒரு காரணியை பயன்படுத்துவாங்க, ஒரு ஃபேக்டரை பயன்படுத்துவாங்க. 2000 அதனுடைய மதிப்பு 100,000 என்று வைத்துக் கொள்வோம். அது தற்போது 3.5 லட்சம் ஏறத்தாழ. அன்றைக்கு அதன் மதிப்பு 100,000, இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 3.5 லட்சம். நான் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த வித்தியாசத்திற்கு 3.5-க்கும் 7-க்கும் 20% கட்டினேன். இப்ப அவர்கள் எனக்கு என்ன தந்திருக்கிறார்கள் அனுகூலம், நான் 1 லட்சம் ரூபாய்க்கும் 7 லட்சம் ரூபாய்க்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்திற்கு 12.5% கட்டினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வித்தியாசத்திற்கு 20%-த்திலிருந்து 12.5% குறைந்து விட்டது. இது ஒரு பெரிய அனுகூலம். இதன் மூலமாக பலரும் நன்மை அடைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால நேரடி வரியின் மூலமாக வருமான வரியிலே 12 லட்சம் ரூபாய் என்பது சேமிப்பிற்கும் நல்ல முறை செலவழிப்பிற்கும் எனக்கு உதவி செய்வதன் மூலமாக எனக்கும் பலன், நாட்டிற்கும் பலம். கேபிட்டல் கெய்ன்ஸில் அதனுடைய விலை அதிகரித்திருப்பதனால் இந்த ஃபேக்டரைசேஷன் சொல்லக்கூடியது சமமாக எல்லா இடத்திலும் பதவாக இல்லாத அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ற பொழுது சென்னைக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், ஒரு கிராமத்துக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், அப்படி இருந்தால் அது சரியா இருக்காது. அதற்கு பதிலாக வாங்கிய விலை விற்ற விலை இரண்டுத்திற்கும் உங்களுக்கு நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, போன வருடம் இந்த இரண்டிற்கு எது எனக்கு அனுகூலமானதோ, எது எனக்கு குறைவான வரியை தருமோ அதை நான் செலுத்தினா போறோம், அதையும் கொடுத்திருக்காங்க. ஆதலால் நிதி மேலாண்மையில் அரசாங்கமானது வருமான வரியிலும் சரி, ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரியிலும் சரி, தனி நபரனுடைய வருமானத்தில் கூடுதலாக அவர் கையில் செலவழிப்பதற்கும் அல்லது சேமிப்பதற்கும் உண்டான பணத்தை பெருக்கி இருக்கிறது. அதன் மூலம் பலம் கூடுகிறது.
1: இப்ப வருமான வரி செலுத்துவதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். கடந்த 12 ஆண்டுகள்ல நிதித்துறை சீர்திருத்தங்கள் எந்த அளவு மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதுல இந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு உதவி இருக்கு சார்?
0: 100 நாள் வேலை திட்டம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகைகள், மங்கையருக்காக இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், திட்டங்கள், பெண்களுக்கு உண்டான திட்டங்கள், அந்த ஊதிய திட்டங்கள், ஊக்கத்தொகை திட்டங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும். வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதில் எப்படி வருமான வரி இல்லாமல் செய்வது, அதை எப்படி அவர்கள் பயனளியுள்ளதாக செய்து கொள்வது, உதவித்தொகை என்று கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெண்கள் தங்களுடைய சுய உதவி குழுக்களின் மூலமாக வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. கூட்டாக வியாபாரம் செய்வது என்பது கிராமப்புறங்களில் மிக பலமான ஒன்று. அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நேரடியாக இப்போ இந்த யூபிஐ திட்டத்தின் மூலமாக பண பரிவர்த்தனை எல்லாமே பெண்களை ஊக்குவித்துக் கொண்டே வரும். அவர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய வலிமையை பெறுவார்கள். அதனாலதான் பெண்களுடைய சக்தியை இந்த நாடானது எப்பொழுதும் போற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் மிக மிக முக்கியமானது. செலவு முழுக்க குடும்ப தலைவியிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சேமிப்பு பெறுகிறது. உலகத்திலேயே மிக வலிமையான செல்வ நாடாக மறைமுகமாக இருப்பது இந்தியா தான். மேலை நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வங்கிகள் ஏதோ ஒரு இடத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்தால் வங்கிகள் கீழே விழுந்துவிடும். இந்தியாவில் வங்கி பலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய சேமிக்கும் குணம். அந்த பணத்தை முன்பு அவர்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள், தற்பொழுது வங்கியிலே வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறது. பெண்களுக்கு உண்டான உதவித்தொகைகளெல்லாம் கிடைக்கிற போது அவர்களுக்கு உண்டான கம்பீரமும் சுயமாக காலில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நாடெங்கிலும் சுய உதவி குழுக்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கின்றன. கூட்டு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பெண்கள் மிக ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற வியாபாரம் நமக்கு பலமாக இருக்கிறது. மெல்ல மெல்ல விவசாயத்திலும் அவர்களுடைய பங்கு அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக மண்ணினுடைய மனமானது சேமிப்பின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும்

0: செலவழிப்பதும் குடும்ப தலைவிகள் தான். அதன் மூலமாகத்தான் பொருளாதாரம் இயங்குகிறது. வெறும் சேமிப்பு மட்டும் போராது, செலவும் தேவைப்படுகிறது. அது பயனுள்ள செலவாக இருப்பதை நிர்ணயிப்பது அவர்களாக இருப்பதனால் நாட்டின் பலம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதுல இந்த நிதித்துறை சீர்திருத்தம் எவ்வாறு உதவி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததான் டிஜிட்டல் ருபி அப்படின்னு சொல்றாங்களே சார், அந்த டிஜிட்டல் ருபி அப்படின்னா என்ன, அது எவ்வாறு ஒரு தனி நபருக்கு பயன்படுது சார்?
0: டிஜிட்டல் ருபி அது இன்னும் மக்களிடம் முழுமையாக சென்று அடையவில்லை. இப்ப நம்மளுடைய கணக்குல பணம் இருக்கிறது, ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்குறோம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றோம், நம்முடைய கணக்கிலிருந்து செயலியின் மூலமாக அவருக்கு பணம் அனுப்பிடுறோம். டிஜிட்டல் ருபி என்பது அரசு வெளியிடக்கூடிய அத்தனை தாள் நாணயம், உலோக நாணயம், எட்டனாவிலிருந்து 2000 ரூபாய் வரை, இது வரையில அந்த நோட்டை நோட்டு வடிவிலேயே நம்முடைய கணக்கில் வச்சுக்கலாம். நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு வேலட் இருக்கு, இந்த நோட்டுகளையே வைத்துக்கலாம். 2000 ரூபாயில 2 நோட்டு, 500 ரூபாயில 4 நோட்டு அப்படின்னு 1 ரூபாய் வரைக்கும் வைத்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. அதிலிருந்து அப்படியே நாம் செலவழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படியே நம்முடைய மணிப்பர்ஸுக்குள்ள இருக்கிற பணம் மாதிரியே இதற்குள்ளே வைத்துக் கொண்டு அதை அப்படியேவும் நாம் செலவழித்து வருவோம். மொத்தமாக ஒரு 50 ரூபாய், 70 ரூபாய், 78 ரூபாய் என்று செலவழிப்பதற்கு பதிலாக பணமாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய வழியும் வரும். அது அதே நிறத்திலும் இருக்கும். அது இப்பொழுது சிறிய அளவிலே தொடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் அதன் மீது ஒரு விதமான ஈர்ப்பு மக்களுக்கு ஏற்பட்டு எல்லா மக்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்.
1: டிஜிட்டல் ரூபாய் பத்தி மக்களுக்கு புதிய தகவல்களை சொன்னீங்க சார். இந்த நிதி சீர்திருத்தம் கிராமப்புற பகுதிகளில் அப்புறம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்திருக்கு சார்?
0: 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில், எல்லா கிராமப்புறங்களிலும் இருந்தது அஞ்சல் துறை மட்டுமே, அஞ்சல் அலுவலகம் மட்டுமே. கொஞ்சம் பெரிய கிராமமா இருந்தா அங்க ஒரு வங்கி இருக்கும். இப்பொழுது வங்கிகள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது. அஞ்சல் துறை பின்கோடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிராமத்தை நம்மால் அடைய முடிகிறது என்றால் அங்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். இப்போ வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை இந்த இடத்திற்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று பார்க்கலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இருந்துட்டா அவன் தன்னுடைய கணினியில எல்லா பாடத்தையும் தெரிந்து கொள்ள முடிவதை போன்று கிராமத்தில் மக்கள் பணத்திற்கு, தங்களுடைய வங்கி கணக்கிற்கு நடக்கவே வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்ய முடியும். அதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற நிதி மேலாண்மை. வங்கிகளிலே பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் என்று ஒரு பதவி உண்டு. அவர் ஒரு நபர், அவர் வங்கி அதிகாரி, வங்கியிலிருந்து பெட்டியில் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு வருவார். நம்மிடம் இருக்கக்கூடிய பாஸ் புத்தகத்தை வாங்கி கொண்டு, நம்மிடம் பணத்தை பெறுவதற்குண்டான படிவத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவார். இப்படி பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே எதிர்காலத்தில் இருக்காது. எதாக இருந்தாலும் மொபைல்லேருந்து பணத்தை மாத்துற மாதிரி இருக்கும். பண பரிவர்த்தனை கிராமத்தினுடைய ஒரு வீட்டிற்குள் போய்விட்டால் அனைத்தும் மிக வேகத்தோடு நடந்துவிடும். எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் வந்தாச்சு, இது இன்னும் எளிதாக ஆகிவிடும். எல்லா கிராமத்திற்கும் கல்வியும் சென்று அடைந்து விட்டது. ஆதலால் பொருளாதாரத்தினுடைய தாக்கம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்ய முடியும். ஆதலால் பொருளாதாரம் வளர்வதற்கு மின்னணு சாதனங்களின் மூலமாக நிதி பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
1: இந்த நிதி சீர்திருத்தம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமப்புற பகுதிகளையும் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிதி சீர்திருத்தத்தினால என்னென்ன ஏற்பட்டிருக்கு சார்?
0: ஏற்றுமதி அதிகமாற பொழுது நாம இன்னொரு முன்னேற்றத்திற்கு போவோம். ஏற்றுமதிக்கு உண்டான பொருள்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதற்குண்டான சேவைகள் நம்மிடம் இருக்கின்றன. தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். மேலை நாட்டில் ஒருத்தரை நாம எப்படி நம்புறது, ஏற்றுமதி எப்படி செய்யறதுன்ற பயங்கள் எல்லாம் இருக்கு. இவையெல்லாம் இந்த தொடர்பு சாதனங்கள் அதிகமாக அதிகமாக பரிவர்த்தனைகள் சரியான முறையில் நடக்க நடக்க நாம் உலக அளவிலே மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். நம்முடைய பொருள்களுக்கு மேலை நாட்டில் டிமாண்ட் இருக்கு. இப்போ உதாரணமாக தேங்காயினுடைய ஓட்டை எடுத்துக்கொள்வோம். தேங்காய் ஓட்டின் மூலமாக பல அலங்கார பொருள்களை நம்மால் உருவாக்க முடியும். தேங்காய் ஓடு கிராமப்புறத்தில் தற்பொழுது ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. ஆனால் அதையே நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் ஏற்றுமதி யார்கிட்ட அனுப்புறது, யார் மூலமாக செல்வது, இதுவெல்லாம் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இப்போ வர வர கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரைய வர இந்த பொருள்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக ஏற்றுமதியாகும். பணத்துக்கு பயப்பட வேண்டாம். நாம் உள்ளூரில் ஒருத்தர் கொடுக்க போகிறோம், அவங்க ஏற்றுமதி செய்ய போகிறாங்க, பணம் தானாக வந்து சேரப்போகிறது. இப்படிப்பட்ட கலைப்பொருள்கள், அற்புதமான விளைபொருள்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இதுகாரம் இதையெல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நாம் இருந்தோம். ஏன் ஏற்றுமதியை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, அதில் தான் விற்பனை தொகையும் அதிகம், லாபமும் கூடுதல்.
1: நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் காரணமாக உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க. அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஃபினான்சியல் இன்க்ளூஷனுக்கு நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு வழிவகுத்தது சார்?
0: எல்லோரையும் உள்ளடக்கிய என்பதுதான் எப்பொழுதும் வெற்றி பெறும். பல்வேறு விதமான மொழிகள் பேசக்கூடிய, பலவிதமான கலாச்சார தாக்கம் இருக்கக்கூடிய நம் நாட்டில் மிகப்பெரிய பலம் இருக்கிறது. ஏற்றுமதிக்கு உண்டான, இறக்குமதி தேவைக்குண்டான

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்:

0: இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதுகமுழு, படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், முதல் போக சாகுபடியில் பயிர்கள் மற்றும் அதன் விவசாய முறைகள் குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணிதத்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, நாளை காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
6: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நாளைய நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, அரிய வகை தாவரங்கள் குறித்து ஆராய்ச்சி மாணவர் முகேந்திரன் அவர்களுடன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ உயர் இரத்த அழுத்தம் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரஸ், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 6:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புனித தொடரின் 3 பருவம். தொடர்ந்து சிகரம் தொடு, உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் ஜே ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு, நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைக்காலம். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:00 சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
8: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Ministry of External Affairs today acknowledged several reports of severe police brutality in Pakistan-occupied Kashmir, in which several protesters have been killed and many injured. It added India hopes that the international community will hold Pakistan accountable for its misdeeds and abuses. Addressing the media, New Delhi External Affairs spokesperson Randhir Jaiswal said that New Delhi continues to see a pattern of fake news and videos emanating from Pakistan. Mr. Jaiswal described them as a desperate attempt by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses.
7: A pattern of fake news and videos emanating from Pakistan. It is a desperate attempt by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. There are several reports of police brutality in Pakistan-occupied Kashmir, in which several people have been killed. There are several more who have been injured. We hope the international community will hold Pakistan accountable for its misdeeds and its abuses.
8: Over 30 people have been killed and around 200 others have been injured in clashes between protesters and security forces in Pakistan-occupied Jammu and Kashmir. Union Home Minister Amit Shah today inaugurated the Land Port Management System, Vinimay, in New Delhi to digitize and streamline cargo processing and passenger movement across India's land borders. Addressing the gathering, Mr. Shah said, the initiative marks a significant step towards building a more

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: பொ ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின்போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்கன் அவர்களால் கிபி 1086ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்காநகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 6:40.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ನಾಂಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ಜನವು ಸಂತತ್ತು 6:40 ಇಜುಮಣಿಗಟ್ಟ ನಂಗ ಊಟಿ FM ಕೇತುಂಡಿದ್ದ. ಇದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಎಂಬ ತಲೆಪದೊಗೆ ಬಪ್ಪ ಬಡುಗ ಮಡಿ ಪಾಡಿ. ಇದು ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಿಗಗಾಯಿ ಈ ಕದೆ. ಎತ್ತೆಯ ನಾಮ ಎಗಿವೋ, ಎತ್ತೆಯ ಪಾದವ ತೇಡುವೋ. ನಂಗ ಕೊಲದೇವರಾದ ನಂಗ ಎತ್ತೆಯಮ್ಮನ ನಂಗ ನೆನಸಾದಿ ಬುದುಗು ಮುಡದರವ ಏನ. ಸತ್ಯವಾದ ಎತ್ತೇನಿ ಈರಮಾಸಿ ಎತ್ತೆ, ದುಃಖ ಎಲ್ಲಾವ ತೀರು ಎತ್ತೆಯಮ್ಮ. ಹೆಂಗವ ಕಣ್ಣಾಗಿ ಕಾತುಬಾ, ಕಣ್ಣೆರಡುನ ಕಾತುಬಾ, ಎಲ್ಲವೂ ಎಲ್ಲವೂ ಬೇಕೆಂದು ನೀ ಹೆಂಗಗ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಎತ್ತೆಯಮ್ಮ.

0: நங்கை நகட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம் டியூன் மாட்டதுக்கு மறிய பேடுவி. நீங்ககாய் வடுக்கதை நீங்கவ தேடி பண்றா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மறுச்சு நீங்கவ நாயகி சொந்து இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.
1: திரைப்பட பாடல் கேட்கலாம் நீர்களே.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19 ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூல மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19 நடைபெறும் ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா நூத்தபூர் கிராமத்தில் நாளை 10 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறுமணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் பேஸ் இமாக்கள், ஆளிமக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 முதல் 25 வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து உரிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரண்ய ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 காது குறியன் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சின்ன

0: சதவிகிதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறன் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணி ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி, உயர்கோபுர மின்விளக்கு, தடுப்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர், வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களை நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால

0: கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சினையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக

0: விவசாயிகள் கூறுகின்றனர்.
1: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல இருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிடுது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
2: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி ஜிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கும் முன்
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: விதை ஏற்றுமதி மதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயிகளில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். இதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களில் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பண்பாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் ISTA இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் சுவிட்சர்லாந்து அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ், ஆரஞ்சு இன்டர்நேஷனல் சீட் லாட் சர்டிபிகேட் OIC மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் ப்ளூ இன்டர்நேஷனல் சீட் சாம்பிள் சர்டிபிகேட் BIC வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள்

ஐஎஸ்டிஏ என்னும் பண்பாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உரிம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தின் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என கோவை விதை பரிசோதனை அலுவலர் கூறுகிறார்.

வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை முதல் லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20-21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 13-14 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% ஆகும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2-4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் 4 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் முதல் போக சாகுபடி பயிர்கள், அதன் விவசாய முறைகள் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முதல் போக சாகுபடி பயிர்கள், அதன் விவசாய முறைகள் குறித்து விவசாயி ஆர். ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி. மகேந்திர பிரபு.
1: நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டோம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
2: என் பேர் ரங்கநாதன், சோலூர்ல இருந்து வரேன்.
1: எவ்வளவு வருஷமா சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: குறைஞ்சது ஒரு 25 வருஷமா சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க.
1: இப்ப வந்து 25 வருஷமா சாகுபடி செய்யறேன். இதுல வந்து இந்த முதல் போகத்துல சாகுபடி செய்யும் போது உகந்த பயிர்கள் எது எது, அதை பத்தி சொல்ல முடியுங்களா?
2: முதல் போக பயிர்கள் சொன்னீங்கன்னா நமக்கு பட்டாணி, பீன்ஸ் வகைகள், டர்னிப், நூல்கோல், பீட்ரூட், இந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம பயிர் செஞ்சுட்டு வரோம்.
1: இப்போ வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து என்ன பயிர் வந்து சாகுபடி செஞ்சுருக்கீங்க?
2: இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டாணி, பீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாகுபடி பண்ணியிருந்தோம். அது ஏன் பண்ணுறோன்னா நமக்கு அதிகமாக நீர் செலவினம் இல்லாத பயிர்கள், ஒரு 3-4 நாட்கள் நீர் பாய்ச்சி பயிர் ஆகின பின்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு நீர் பாசனம் இருக்காது. ஜனவரி பிப்ரவரின்னும் போது நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால அந்த பயிர்களுக்கு வந்து ஒரு 3-4 நாட்கள் நாங்கள் நீர் பாசனம் செஞ்சுட்டா முளைச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு வாரத்தில் 1-2 நாள் இந்த மாதிரி நம்ம நீர் பாசனம் செஞ்சா அதை வந்து நம்ம பயிர்கள் வந்து வந்துடும், மேலே வரும். அதனால நீர் பற்றாக்குறை நமக்கு அதில் சீராகும்.
1: இந்த பயிரை வந்து ஏன் உகந்த பயிர் என்று சொல்றீங்க?
2: உகந்த பயிர்னு நாங்கள் சொல்றதுக்கு காரணம்னாங்க, இதை வந்து நம்ம இப்போ போட்டோம்னா இதில் வந்து நமக்கு செலவினம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீர் பாசனமும் நமக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து மகசூல் வந்து நமக்கு நல்லபடியாக பயிரும் வரும், மகசூலும் கிடைக்கும். இந்த டைமில் நமக்கு ஏப்ரல் மே மாதத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு இந்த மகசூல் செஞ்சால் விற்பனைக்கு நல்ல விலையும் கிடைக்குன்றதுனால தான் இந்த பயிர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்.
1: சரி, இந்த முதல் போகத்தில் எந்த மாதத்தில் வந்து பயிரிட ஆரம்பிப்பீங்க?
2: நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் இந்த பயிர்களை நாங்கள் போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பனி வந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட பனிகள் விழுக ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத பனி கூட விழுந்திருக்கு. அந்த மாதிரி டைமில் நாம் இப்போ பட்டாணி, பீன்ஸு இந்த மாதிரி எல்லாம் போடும்போது பனியின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பயிர்கள் வந்து கருகி போயிடும். அதனால் பனி வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது பிப்ரவரி 20-25 நாங்கள் பனியோட தாக்கத்தை பார்த்துட்டு நாங்கள் பயிர்கள் பண்ணிக்குவோம்.
1: இப்போ வந்து இந்த முதல் போகத்தில் பயிரிடக்கூடிய பயிர்களை பற்றி சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துல வந்து சாகுபடி செய்யறேன்னு சொல்றீங்க. அப்ப வந்து அந்த பனி தாக்கம் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அந்த பயிருக்கு ஏற்படும் பாதிப்புகள் வந்து என்னென்ன இருக்குங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: பயிர்கள் வந்து முளைக்கிற போது நமக்கு பனி விழுந்தாதான் கொஞ்சமா அடிபடுங்க, கருகி போயிடும். ஓரளவுக்கு

0: செடிகள் வந்து ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வந்த பின்னாடி பனி விழுந்தா ஓரளவுக்கு இலைகள் மட்டும் கருகு குறுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொழைச்சிக்கும். அதனால பனியின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இது பண்ணுங்க. அதனால நாங்கள் முன்னாடி போட மாட்டோம், பின்னாடி போட மாட்டோம். ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியிலிருந்து கால சூழ்நிலை பார்த்துட்டு நாங்கள் பயிர் பண்ணிக்குவோம்.
1: இப்போ வந்து அந்த பனியினால வந்து பயிர்களுக்கு வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுவோ அதை பற்றி சொல்லிட்டீங்க. அதுக்கான பாதுகாப்பு முறைகள் வந்து என்னென்ன பண்ணுறீங்க?
0: பாதுகாப்பு முறைகள்னா 3 மணி 4 மணி டைம்ல வந்து நாங்கள் நீர்ப்பாசனம் செய்ய மாட்டோம். ஏன்னா நீர்ப்பாசனம் செய்யும் போது ஈரம் அதிகமாக இருக்கும்போது, பூமியில ஈரம் இருக்கும்போது பனி அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாங்கள் விடியற்காலை ஒரு 5 மணி to 6 மணி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நீர்ப்பாசனம் செஞ்சிருவோம். நீர்ப்பாசனம் செஞ்சா அந்த பனியின் தாக்கம் வந்து சூரியன் படும்போது பனி விலகிடும். நீர் பட்டவுடனே, பனி கொஞ்சம் விலகினவுடனே நமக்கு பயிர்கள் வந்து சேஃப் ஆகிடும். அதனால நாங்கள் நீர்ப்பாசனம் வந்து மாலையில் செய்ய மாட்டோம், காலையில தான் செய்வோம்.
1: இப்போ நீர்ப்பாசனம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த தண்ணீர் மேலாண்மை பற்றி சொல்லுங்க. வறட்சி காலத்தில் தான் நீங்கள் செய்கிறீங்க, அந்த சமயத்தில் வந்து தண்ணீர் மேலாண்மை அந்த பயிர்களுக்கு அதிகமாக தேவைப்படும். எப்படி வந்து தண்ணீர் மேலாண்மை கொடுக்குறீங்க பயிர்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா விதை போட்டு 3 நாட்கள் 4 நாட்கள் மட்டும்தான் நாங்கள் நீர்ப்பாசனம் செய்வோங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 முறை நீர்ப்பாசனம் செய்வோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வறட்சியில் வளரக்கூடிய இந்த செடிகள் 4 நாட்கள் 5 நாட்கள் 10 நாட்கள் கூட தாங்கக்கூடிய சக்தி கொண்டவை. காஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இப்போ வாடும், ஆனால் கீழே விழாது. தண்ணீர் கொடுக்கும்போது செழிப்பாகும். ஒரு வாரத்துக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சினாலே தாங்கக்கூடிய சக்தி கொண்ட பயிர்கள் தான் இவை.
1: இப்போ வந்து முதல் போகத்தில் வந்து இந்த பயிர்கள் வந்து சாகுபடி செய்கிறீங்க. இந்த 2ஆம் போகத்தில் செய்யக்கூடிய பயிருக்கும் இந்த பயிருக்கும் காவாய் அமைப்பு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? அப்படி மாற்றங்கள் இருந்தால் எந்தெந்த மாற்றங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்க காவாய் அமைப்பு, அதை பற்றி சொல்லுங்க.
0: அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நீர் பற்றாக்குறையை தான் இருக்குங்க. நாங்கள் வந்து காவாய் அமைப்பு வந்து ரொம்ப ஆழமாகவும் எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தண்ணீர் வந்து ஆழமாக கால்வாய் அமைத்தால் இருக்கிற தண்ணி ரொம்ப காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காவாய் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 அடி அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துக்குவோம். கடப்போகம் போது அதில் நம்ம நீர் மழை அதிகம் புயல் பெய்யும். அப்போ வந்து நமக்கு கால்வாய் ஆழமாக இருந்தால் தான் தண்ணி வந்து நமக்கு ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்போ அடிக்கிற காவாய்க்கும் இப்போ அடிக்கிற கால்வாய்க்கும் நாங்கள் வித்தியாசம் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கால்வாய்கள் வந்து அதிகமாக ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மே வரைக்கும் கால்வாய்கள் வந்து அதிகமாக ஆழத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம்.
1: இப்போ இந்த முதல் போகத்தில் வந்து சாகுபடி செய்யும் போது தண்ணீரை நம்பி தான் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க. அந்த தண்ணீரை நம்பி சாகுபடி செய்யும் போது அந்த முளைப்பு திறன் வந்து எந்த அளவில் முளைப்பு திறன், அந்த பயிரோட முளைப்பு திறன் எப்படி இருக்கோ அந்த முளைப்பு திறன் சரியாக வர்றதுக்கு என்னென்ன நீங்கள் வந்து கையாளுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: முளைப்பு திறன் வர்றதுக்கு நாங்கள் கையாளுறதுனாங்க, இப்போ நாட்டெருவு வந்து நாங்கள் மேலே வச்சுக்குவோம். பூமியில் பாதி எருவு பூமியில் போட்டு கலப்பை ஓட்டி ரோட்டர் ஓட்டி வச்சுக்குவோம். மண் பதம் பண்ண பின்னாடி இருக்கிற மீதி இருக்கிற நாட்டு எருவை விதை போட்ட பின்னாடி மேலே வந்து பேட்டுக்கு மேலே நம்ம நாட்டெருவை வந்து மேலே தூவி விட்டுருவோம். அப்போ என்ன, நீர்ப்பாசனம் நாங்கள் செய்யும்போது மண்ணோட தன்மை ஈரப்பதம் வந்து காயாமல் மேலே இருக்கும். அந்த நம்ம நாட்டு எருவு வந்து அந்த ஈரப்பதத்தை மேலால வச்சுக்கும், ஈரப்பதத்தை வெளியே விடாது. அதனால அந்த முளைப்பு திறன் வந்து நமக்கு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு அந்த முளைப்பு திறன் வெளியே வந்துடும். அது இல்லாமல் நம்ம அந்த மாதிரி நாட்டெருவு மேலே போடலைன்னா வெறும் பூமி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும். அதனால தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் பண்ண முடியாது. அதனால நாட்டெருவு வந்து மேலே வீட்டு மேலே நம்ம போட்டு வருவோம்.
1: நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த முதல் போகத்தில் இந்தந்த பயிர்கள் வந்து சாகுபடி செய்கிறேன்றீங்க. அந்த பயிரை வந்து 2ஆம் போகத்தில் வந்து பயிரிடுறதுல என்ன காரணம், அதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது, அதை சொல்லுங்கள்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் நாங்கள் பயிரிடுற பயிர்கள் வந்து பூ பூக்கிற பயிர்களாக சொல்கிறோம், காய் காய்க்கிறதா சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் வசந்த காலம், எங்களுக்கு பார்க்க போனால் அதிகமான வெயில் இருக்கும், காற்று இருக்காது, கால சூழ்நிலை அமைதியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நீர்ப்பாசனம் செஞ்சு செடியை வந்து நாங்கள் நல்லா பராமரிச்சுட்டு வருவோம். பூக்கள் அதிகமாக விடும், ஏன்னா எந்த காற்றும் இருக்காது, ஒரு பூ கூட எங்களுக்கு செடியிலேருந்து கீழே விழாது. பூக்கிற பூக்கள் அத்தனையுமே காய்க்கும், அதனால மகசூல் அதிகமாகும். இப்போ ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புயல் வரும், ஆனால் அந்த புயலுக்குள்ளே எங்களுக்கு இந்த அறுவடையே நாங்கள் முடிச்சிருவோம். அதனால நாங்கள் இந்த பயிரை வந்து நாங்கள் ஜூன் ஜூலையில் வந்து நாங்கள் இந்த பயிரை நாங்கள் சாய்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ புயல்கள் வரும், கோடை வரும், பருவமழை ஆரம்பித்தவுடனே ஒரு பூக்கள் கூட நம்ம பூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் இந்த பயிரை வந்து ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே இந்த பயிர்களை நாங்கள் செஞ்சுக்கிறோம்.
1: சரி, இந்த முதல் போகத்தில் செய்யக்கூடிய பயிர்களுக்கு வந்து பூச்சியோட தாக்கம் எப்படி இருக்கும், அந்த பூச்சிகள் வந்து எந்த அளவில் தாக்கும், அப்படி தாக்குச்சுன்னா அதுக்கான மேலாண்மை முறை வந்து என்னென்ன பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: நாங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து அதிகமாக தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான வெயில் அடிக்கும் போது நூல் பொருட்கள் வேர்பொருட்கள் வந்து நமக்கு எந்த தொந்தரவு பண்ண போறது இல்லைங்க, ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிறதுனால. ஆனா வெள்ளப்பூச்சியும் அக்னி பூச்சியும் செடிகளை நிலத்து மட்டத்துக்கு கட் பண்ணி விட்டுரும். அதனால 2 நாட்கள் 3 நாட்கள் வாரத்தில் 1 முறையாவது பூச்சிக்கொல்லி மருந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தலைன்னா பூச்சிகள் வந்து நம்ம பயிர்களை நாசம் பண்ணிடுது, வேற மாதிரி எந்த பூச்சிகளும் தொந்தரவு பண்ணுறது இல்லைங்க.
1: நோய் தாக்கம் வந்து இந்த முதல் பகுதியில் தாக்கம் அதோட தாக்கம் அதிகமாக இருக்குமா இல்லை குறைந்த அளவில் இருக்குமா?

0: எப்படிங்க அதை பற்றி சொல்லுங்க.
1: நோய் தாக்கம் பார்த்தீங்கன்னா நோய் வந்து தாக்குறதுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இயற்கை பேரிடரும் எங்கே ஒன்றும் இருக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புயல் இருக்காது, காற்று இருக்காது, மழை இருக்காது, நாங்கள் நீர்ப்பாசனம் செய்கிறதுல தான் இருக்கும். அதனால நோய் தாக்கம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செடிகளுக்கு ஊக்கத்துக்காக, செடிகள் பசுமையாக இருக்கிறதுக்கோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் மருந்துகளை உபயோகப்படுத்துவோம். செடி வந்து குரோத் நல்லா இருக்கிறதுக்காக மருந்தடிப்போம். அதே மாதிரி நம்ம வேர்கள் வந்து நல்லா பலமாக பூமியில் பிடிச்சிக்கிறதுக்காக மருந்துகள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எந்த மருந்தும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நோய் தாக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
0: முதல் பக்கத்தில் செய்யக்கூடிய சாகுபடியில் களை மேலாண்மை எந்த அளவில் இருக்கோ அந்த களை மேலாண்மையை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா களை அதிகமாக தான் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதையும் நல்லா காஞ்சி நம்ம நீர் விட்டவொடனே பயிருக்கு முன்னாடி களைகள் தான் அதிகமாக முளைக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த களைக்கொல்லி இருக்குதுங்க. என்ன தான் களைக்கொல்லி அடித்தாலும் பாதி களைகள் தான் அழியுதோ ஒழிஞ்சு இன்னும் மீதி களைகள் வந்து பயிருக்கு முன்னாடியே முளைக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதனால களைகள்னால எல்லாரும் தொந்தரவு தாங்க அது. அதனால நாங்கள் ஆட்களை விட்டு தான் களைகளை எடுத்துட்ருக்கோம். ஏன்னா மருந்து வந்து நம்ம இந்த பயிர்களுக்கு களைக்கொல்லி அடிக்க முடியாத பயிர்கள் இவைகள். ஏன்னா இந்த பயிர்கள் எதுவும் தாங்காது. ரசாயன பொருள்களை வந்து நம்ம அடித்தோம்னா பயிர்கள் வந்து கருகி போகிற தன்மை கொண்டவை. அதனால நாங்கள் ஆட்களை விட்டு களைகளை நாங்கள் எடுத்துக்கிறோம்.
0: இந்த முதல் பக்கத்தில் நீங்கள் போடுற பயிரில் வந்து அதோட மகசூல் எந்த அளவில் இருக்கோ, கம்மியாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா, எப்படிங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஜனவரி பிப்ரவரியில் போடுற பயிர்கள் எல்லாம் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய பயிர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அளவான நீர்ப்பாசனம், அளவான உரம், அளவான மருந்து இப்படி இருக்கிறதுனால பயிர்கள் வந்து நல்லா வளரக்கூடியது நல்லா இருக்கும். அதனால நோய் தாக்கங்களும் இருக்காது. அதனால மகசூல் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த காற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது இயற்கையாக நம்ம விவசாயம் வந்து இயற்கையாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு வருவோம். ஏன்னா அதுக்கு ரசாயன பொருட்கள் அதிகமாக நாங்கள் தரவே மாட்டோம். நாட்டு உரத்துலேயே கொண்டு வருவோம். ஏன்னா ஒன்றோ ரெண்டோ மருந்துகள் அடிக்குவோம். ஆனால் இப்போ ஜனவரி பிப்ரவரியில் போடுற விவசாயம் வந்து குறைஞ்சபட்சம் 80% மகசூல் அதிகமாக தான் கொடுக்கும். 100% செய்ய முடியாதுங்க. ஆனால் மேக்ஸிமம் 70-80% நமக்கு விவசாயம் வந்து நிறைவாக கொடுக்கும். மழை அதிகமாக இருக்காது, அதனால அழுகல் இருக்காது. காட்டில் வந்து நமக்கு எந்த வேஸ்டேஜும் இருக்காதுங்க. நல்லா பூக்களும் இருக்கும், காய்களும் இருக்கும். நல்ல தரமாக விவசாயம் வந்து நமக்கு கிடைக்கும்.
0: இந்த முதல் பக்கத்தில் சாகுபடி செய்கிற விவசாயிகள் வந்து என்னென்ன தவறுகள் வந்து செய்யக்கூடாது அதை பற்றி சொல்லுங்க.
1: நம்ம விவசாயிகள் வந்துங்க பயிர் போட்டுறாங்க, உடனே தண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீர்ப்பாசனம் செஞ்சிருவாங்க. நீர்ப்பாசனம் செஞ்சிட்டே இருப்பாங்க, பூமியை வந்து கொஞ்சம் கூட காய விட மாட்டாங்க. தண்ணி இருக்கிறவங்க தண்ணி பாய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாய்ச்சறதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பாய்க்கும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீர்ப்பாசனம் செய்யணும். பயிர் முளைச்ச பின்னாடி வாரத்தில் 2 முறை அல்லது 3 முறை நீர்ப்பாசனம் செய்தால் போதுமானது. இப்போ நமக்கு என்னன்னா நீர்ப்பாசனம் அதிகமாக செய்யும் போது வேர்பூச்சிகளும் நூல்பூச்சிகளும் அதை வேர்களை தாக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கு சரிங்களா. அது இல்லாமல் நமக்கு வேர்கள் வந்து அடியில் பூமிக்கு அடியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா பூச்சிகள் வந்து அந்த வேர்களை வந்து துண்டிக்கும். அதனால நீர்ப்பாசனம் அளவாக செஞ்சுக்கணுங்க. அதனால தான் என்ன பண்ணுறது 2-3 நாட்கள் காய விட்டு நம்ம நீர்ப்பாசனம் செஞ்சால் போதுமானது. அதே மாதிரி இப்போ காயுது ரொம்ப வறட்சியாக இருக்குதுன்னா, வறட்சி இருக்குதுன்னா ரொம்ப வறட்சி இருக்காது இல்லைங்களா. 2 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே நம்ம செடிகள் காப்பாற்றிக்கிற அளவுக்கு அதுக்கு தன்மை இருக்கும்.
0: இப்போ முதல் பக்கத்தில் செய்யக்கூடிய சாகுபடியில் வருமானம் எவ்வளோ வரும், அதோட செலவினங்கள் எந்த அளவில் ஆகும், அதோட வருமானம் வந்து எந்த அளவில் வந்து நீங்கள் வருமானத்தை ஈட்டுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
1: வருமானன்றது அதை கணிக்கவும் முடியாதுங்க, கணக்கிட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா எப்போ விலை விற்கும், எப்போ விலை வீழ்ச்சி அடையும்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க. அதிர்ஷ்டம், விவசாயத்தில் அதிர்ஷ்டம் மட்டும்தான் கை கொடுக்கும். நாங்கள் செய்கிற வேலையை செய்கிறோம். ஆனால் ஒரு வேளை விற்றால் 1-2 மடங்குக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. விற்காம போனால் போட்ட காசு அதை பிடிக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு டைமில் தோட்டத்தில் பறிக்காம கூட விட்ட காலெல்லாம் நிறைய இருக்குது. பறிக்காம அப்படியே மருந்தடித்து திருப்பியும் உழவு ஓட்டி நாங்கள் விவசாயம் பண்ணுற அளவுக்கு கூட நாங்கள் போயிருக்கோம். விற்கிறதோ விற்காததோ அது யாருமே ஒன்றும் செய்ய முடியும், சொல்லவும் முடியாது.
0: இப்போ இந்த முதல் பக்கத்தில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து உங்களோட ஆலோசனை என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: என்ன பண்ணாங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து முதலெல்லாம் பூமியை வந்து நல்லா காய விட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 2 மாதமாவது பூமியை வந்து காய விட்டு விவசாயம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ நம்ம விவசாயிகள் வந்து நீலகிரியில் பூமியை வந்து ரெஸ்ட்டே கொடுக்கறது இல்லைங்க. எடுத்து போடு, எடுத்து போடு, எடுத்து போடு, அப்படியே ஓட்டம்தாங்க. அதனால பூமி வந்து அதோட தன்மையாக இழக்குது. அதுக்கு தேவையான ஓய்வு கிடைக்கிறது இல்லை. அதனால விளைச்சலும் கம்மியாகுது. அதோட தாக்கமும் பூச்சிகளிலிருந்து நோயிலிருந்து எல்லா தாக்கமும் அதிகமாக தான் ஆயிட்டுருக்குது. அதனால பூமியை வந்து கொஞ்சம் 1-2 மாதமாவது கேப்பு நம்ம இடைவேளை விட்டு நம்ம விவசாயம் செஞ்சானா விவசாயம் சிறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பூமியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தை

0: விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.
1: தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: வெள்ளாடுகள் மூலமாக இறைச்சி, பால், உரம் ஆகியவை கிடைக்கின்றன. 2 முதல் 3 குட்டிகள் எனும் திறன் வாய்ந்தவை வெள்ளாடுகள். வெள்ளாட்டு பாலில் எளிதில் செரிமானமாகும் கொழுப்பும் புரதமும் உள்ளன. மர இலைகளை அதிகமாக விரும்பி உட்கொள்கின்றன. நாள் ஒன்றுக்கு ஒரு ஆட்டிற்கு சுமார் 4 கிலோ பசுந்தீவனம் போதுமானது. ஆடுகளின் உற்பத்தி திறன் ஆரம்ப காலத்தின் இனவிருத்திக்காக வாங்கக்கூடிய ஆடுகளின் தன்மையை பொறுத்தே அமைகின்றது. ஆகவே ஆடு வாங்கும்போது அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து நல்ல குணநலன்கள் உள்ள ஆடுகளாக வாங்குவது நலம். ஆடு வாங்கும் முன்பு வளர்க்கக்கூடிய இடம், ஆடு வளர்ப்பின் அவசியம் ஆகியவற்றை முதலில் முடிவு செய்ய வேண்டும். ஆடுகளின் உற்பத்தி திறன் ஆடுகள் வாங்கக்கூடிய நிலை மற்றும் வயதை பொறுத்து அமைகின்றது. வெள்ளாடுகள் 10 முதல் 12 மாதத்திலும், செம்மறி ஆடுகள் 12 முதல் 15 மாதத்திலும் இனவருத்திக்கு வந்து 6 வயது வரை நன்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெறுகின்றன. ஆகவே மிகவும் இளம் வயதுள்ள ஆடுகளை வாங்கினால் இனவருத்தி வயதை அடைந்து குட்டியீன நீண்ட நாட்கள் பிடிக்கும். இதுபோலவே மிகவும் வயது முதிர்ந்த ஆடுகளை வாங்கும்போது ஆடுகளின் பல் அமைப்பு தேய்ந்து தளர்ந்து காணப்படும். இதனால் ஆடுகளின் மேய்ச்சல் திறன் பாதிக்கப்படும். மேய்ச்சல் திறன் பாதிக்கும் போது ஆடுகளுக்கு தேவையான தீவன தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் போகும். இந்நிலையில் ஆடுகளின் உடல் பாதிப்பதுடன் குட்டியினும் தன்மையும் குறைந்து காணப்படும். இதனால் பிறக்கும் குட்டிக்கு தேவையான பால் உற்பத்தி செய்யும் திறன் இழந்து குட்டியின் வளர்ச்சி பாதிக்கும். ஆகவே சீரான உற்பத்தி பெற 1.5 முதல் 2 வயது உடைய ஆடுகளை வாங்குவது நலம். ஆடுகள் வயதிற்கு ஏற்ற நல்ல வளர்ச்சி இருக்க வேண்டும். வளர்ச்சி துரிதமாக உள்ள நல்ல குணநலன்கள் கொண்ட ஆடுகளை தேர்வு செய்தல் மிகவும் அவசியம். பதிவேடுகள் இருப்பின் பிறப்பு எடை, 3 மாத எடை மற்றும் 6 மாத எடை, ஓராண்டு எடை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்வு செய்திடலாம். வெள்ளாடுகளை தேர்வு செய்யும் போது அதிக இனவருத்தி திறனுடைய, அதாவது 1 ஈற்றிற்கு 2 அல்லது 3 குட்டிகளை எனும் பெட்டைகளை தேர்வு செய்ய வேண்டும். இந்த பெட்டையாடுகளுக்கு பிறந்த குட்டிகளை நன்கு பராமரித்து பிற்காலத்தில் இனவருத்திக்காக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது மந்தைகளில் அதிக குட்டிகள் எனும் திறன் அதிகரிப்பதுடன் குட்டிகளின் உற்பத்தியும் பெருகும். தேவைக்கு அதிகமாக குட்டிகளை பராமரித்து விற்று நல்ல லாபம் அடையலாம். கிடாக்களை தேர்வு செய்யும் போது கிடாக்கள் நல்ல ஆரோக்கியமானவையாகவும் சுறுசுறுப்புடையவையாகவும் பலமுள்ளவையாகவும் வயதுக்கு தகுந்த நல்ல வளர்ச்சி அடைந்ததாகவும் நல்ல எடையுடனும் இருத்தல் வேண்டும். கிடாக்கள் உயரமாக, உடல் நீளமாக, பருத்தும், நெஞ்சு அகன்றவையாகவும், மார்பு எலும்புகள் விரிந்தும் இருக்க வேண்டும். கால்கள் உறுதியுடனும் நேராகவும் இருக்க வேண்டும். தரமான பொலிக்கிடா குட்டிகளை 6 மாத வயதில் தேர்வு செய்ய வேண்டும். 2 மற்றும் 3 குட்டிகளுடன் பிறந்த கிடா குட்டிகள் அதிக குட்டியினும் திறன் கொண்டவையாக இருக்கும். பெட்டையாடுகளை தேர்வு செய்யும் போது தேர்ந்தெடுக்கப்படும் பெட்டையாடுகள் நல்ல வளர்ச்சியும் நல்ல இனவருத்தி பண்புகளையும் பெற்றிருக்க வேண்டும். தலை குறுகியதாகவும், கழுத்து மெலிந்தும், உடல் நீளமாகவும், பெருத்தும், அதிக தீவனம் உட்கொள்ளும் திறன் உடையவையாகவும் இருக்க வேண்டும். பால் கொடுக்கும் பெட்டைகளின் மடி நன்கு பெருத்தும் உடலோடு ஒட்டியும் இருக்க வேண்டும். மடி மிருதுவாகவும், பால் காம்புகள் கறந்தவுடன் சுருங்கக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மந்தைக்கு தேவையான பெட்டை குட்டிகளை 30 முதல் 40 விழுக்காடு வரை தேர்வு செய்ய வேண்டும். மற்ற குட்டிகளை 1 வருடம் வளர்த்து விற்பனை செய்துவிட வேண்டும். குட்டிகளை 3 மாத எடை அடிப்படையில் தேர்வு செய்தல் வேண்டும். அதிக எடையுடைய குட்டிகள் அதிக வளர்ச்சியடைந்து தரமான ஆடாக வளர வாய்ப்பு அதிகம். சிறந்த பெட்டைகளிடமிருந்து ஒவ்வொரு முறையும் 2 அல்லது 3 குட்டிகள் கிடைக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு 3 முறை குட்டிகள் போட வேண்டும். வெள்ளாடுகளை கழிக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். வயதான, உற்பத்தி திறன் குறைந்த மற்றும் பிற தரமில்லாத ஆடுகளை பண்ணையிலிருந்து கழிப்பது ஆட்டுப் பண்ணைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒரு பண்ணையாளரின் வெற்றி என்பது அவர்

0: எத்தனை ஆடுகளை வைத்து பராமரிக்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது. தரமற்ற ஆடுகளை அவ்வப்போது பண்ணையிலிருந்து நீக்கிவிடுவதன் மூலம் பண்ணையில் உள்ள ஆடுகளின் தரம் உயர்த்தப்பட்டு லாபம் அதிகரிக்க ஏதுவாகிறது. ஆடுகளை கழிப்பது என்பது ஆட்டுக்குட்டிகள், பெட்டையாடுகள், கிடாக்கள் என பல்வேறு நிலைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். பண்ணையிலிருந்து கழிக்க குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஆடுகளாக இருப்பின் அந்தந்த இனங்களுக்கான நிறத்தில் அல்லாமல் மாறுபட்ட நிறங்களுடன் பிறந்த குட்டிகளை நீக்கிவிட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இவ்வாறான ஆடுகளை இனவிருத்திக்கு பயன்படுத்தல் கூடாது. ஏனெனில் இவ்வாடுகள் மற்ற ஆடுகளை காட்டிலும் குறைவான வளர்ச்சி திறன் மற்றும் உற்பத்தி திறனுடன் காணப்படும். கூடுமான வரை இவ்வாறு மாறுபட்ட நிறத்தில் குட்டிகளை எனும் பெட்டை மற்றும் கிடாக்களையும் பண்ணையிலிருந்து நீக்கிவிடுதல் நல்லது. பிறவி கோளாறுகளுடன் பிறந்த குட்டிகள், உதாரணமாக நீளமான மற்றும் குட்டையான தாடைகள், ஒன்றோடு ஒன்று பொருந்தாத தாடைகள் முதலியன, தீர்க்க இயலாத நோய்களுடைய குட்டிகள், குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த ஆடுகளாக இருப்பின் அவ்வினத்தின் உடல் அமைப்பு மற்றும் குணாதிசயங்களுடன் இல்லாத குட்டிகளை நீக்கிவிட வேண்டும். பெட்டையாடுகளில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக குட்டி இனாத ஆடுகள், குட்டிகளை சரிவர பேணாத பெட்டையாடுகள் மற்றும் 7 வயதுக்கு மேற்பட்ட ஆடுகள், மேலும் இனவருத்திக்கு பயன்படாத கிடாக்கள், 5 வயதிற்கு மேற்பட்ட கிடாக்கள், குறிப்பிட்ட வயதில் அவ்வினத்தின் சராசரி உடல் எடையை விட குறைவாக உற்பத்தி செய்யும் ஆடுகள் ஆகியவற்றை நீக்கிவிட வேண்டும். மேலும் கீழ்த்தாடையில் உள்ள வெட்டும் பற்களை இழந்த வயதான ஆடுகள், ஏனெனில் பற்களை இழந்த ஆடுகள் சரியாக மேய முடியாமல் உடல் இழைத்து காணப்படும். சராசரிக்கு குறைவான தரத்தில் உள்ள சிறிய ஆடுகள், முதுகுப்புறம் நேராக இல்லாமல் படகு போன்று வளைந்துள்ள ஆடுகள், மிகவும் நீளமான ஒல்லியான சதைப்பற்ற கால்களை உடைய ஆடுகள், குறுகிய தோள்பட்டை மற்றும் விழா பகுதியை கொண்ட ஆடுகள், பின்னங்கால்களில் முட்டைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் விதமாக அமையப்பட்ட ஆடுகள், சரியான மடி அமைப்பு இல்லாத பெட்டையாடுகள் மற்றும் தீய பழக்கங்களுடைய ஆடுகள், உதாரணமாக முட்டும் மற்றும் இடிக்கும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டைவிட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வள

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் நேர்கள் உங்களுடைய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேர்களாகிய நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை கேட்டஞ்சா பண்ணலாம். அண்ட் கால் பண்ண முடியல, லைன் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கு 9 மணி வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் சாங் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வந்து ஒலிபரப்பாகும். பட் அதுக்காக ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்கக்கூடிய அந்த உங்களுடைய ஃபேவரட் சாங் 80s சாங்காக இருக்கணும். அதாவது 70s 80s சாங்காக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இனிமையான பழைய பாடல்கள், 80s பாடல்களை நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி கேட்டு, இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த பாடலை நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோன் எடுங்க, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-9010-1018, மற்றொரு நம்பர் 9342-9010-1018, 8300-9019-1018. லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966-7081. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 8300-9019-1018. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா நார்மல் காலும் பண்ணலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா 9 மணி வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட்டான பழைய பாடல்கள், அதாவது 80 சாங்ஸ் நீங்க வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற நேயர், ஹலோ வணக்கம், யாரைங்க வந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசரவேட்டில இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாலசுப்ரமணியம்?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: பொல்லாதவன் படத்துல இருந்து அதோ வாராண்டி வாராண்டி அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

புதிய படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த மாதிரி 80s வந்த அருமையான பாடல்களை, பழைய நினைவுகளில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம வந்து கேட்டால் மட்டும் இல்லை, நினைச்சாலே அந்த பாடலெல்லாம் இனிக்கும். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது, உங்களுக்கு எப்போவுமே வந்து மனசில் இனிச்சிட்டே இருக்க அந்த பாடலை இன்றைக்கி நீங்கள் ஊட்டி எஃப்எம்ல கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அந்த வரிசையில் அடுத்ததாக எந்த நேயரோட வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தொட்டாம்பாளையம்லேருந்து கோகிலா பழனிசாமி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து மறுபடியும் திரைப்படத்திலிருந்து வந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஒரு அருமையான பாடல், இன்று எனது மகள் திவ்யா பாரதி பிறந்த நாள், அதற்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஆவலோடு காத்திருக்கிறோம், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்காக அந்த பாடல் வந்து வந்துட்டே இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இன்றைக்கி 9 மணி வரைக்கும் கேட்கலாம். பட் அதுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த பாடல் வந்து 80s 70s பழைய பாடலாக வந்து இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து பாடலாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு லேட் 70s ஏர்லி 80s இருந்து 80s வரைக்கும் வந்து பாடலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இனிமையான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளி பருவங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய கால அந்த அது ஒரு வித்தியாசமான உலகம்னே சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த உலகத்துக்கு வந்து நிச்சயமாக இந்த பாடலெல்லாம் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் நேயர் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இது.

0: மறுபடியும் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த மாதிரி நினைத்தாலே இனிக்கும் மாதிரி நிகழ்ச்சிகளில் 80s சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 80s அப்படின்றதே தனி உலகம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தின ரேடியோவாகட்டும், அதே மாதிரி சைக்கிள் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளுடைய இயற்கையான வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய மிருகங்களோட சத்தம், ரொம்பவே கம்மியான பார்த்தீங்க அப்படின்னா வண்டிகளோட சத்தம், இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான உலகத்துக்கே நம்மளை அந்த நினைவுகள் வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அருமையான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் இணைய போகிற நேயர் வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு, பழனி வட்டம் கொழுமங்குடான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மணிப்பூர் மாமியார் படத்திலிருந்து ஆனந்த தேன் காற்று தாளாட்டது என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் நன்றி வணக்கம்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்க கேட்ட அந்த பாடல் இதுவும்

மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். UTFM 101.8 நேயர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்கள் கால் பண்ணும் போதே மற்ற ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணுறதை விட கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தோட கால் பண்ணுவீங்க அப்படின்றது நிச்சயமாக புரியுது. ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத பழைய நினைவுகளை நம்மளுடைய ஒரு இளமையான காலங்களுக்கு கொண்டு போகிற பாடல்களாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக எந்த நேயர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். திருப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க கார்த்திகேயன். அண்ட் இவங்க வந்து என்ன பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த பாடலை வந்து அவங்களுடைய தங்கைக்கும் மனைவிக்கும் வந்து டெடிகேட் பண்ணுறதா அமைச்சிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி 9 மணி வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை வந்து கேட்டஞ்சா பண்ணலாம். நிச்சயமாக எப்போவுமே வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான சாங்கை வந்து நம்ம ரேடியோவில் வந்து சடனாக கேட்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ விதமான ஒரு மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதே மாதிரி டிப்ரெஷன் எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடித்த பாடலை நம்ம ரேடியோவில் வந்து டக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எதிர்பார்க்காமல் கேட்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நிறையா விதமாக குறையுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதில்ல. இது வந்து சயின்டிஃபிக்காகவே நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விருப்பமான பாடலை நம்ம வந்து விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

0: ஜானி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் வணக்கம். ஓகே சந்திரசேகர், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக?
1: போக்கிரி ராஜா படத்துல இருந்துங்க, போக்கிரிக்கு போக்கிரி ராஜா.
0: அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இதோ.

0: நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயர் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்கிறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் நிகழ்ச்சியில வந்து அடுத்த பாடல் எந்த நேயர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஊட்டில இருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு பிரேம்குமார். இவர் ஒரு அருமையான பாடலா கேட்டிருக்காரு. அண்ட் இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ.

நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருந்தோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்ருக்கிறது 80s சாங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வரிசையில் அடுத்ததாக வந்து எந்த நேயர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஆனந்த் மெசேஜ் பண்ணியிருக்காங்க உடுமலைப்பட்டிலிருந்து. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதுவும்

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அறிவியல் நேரம்.
1: பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், நியூரல் நெட்ஒர்க், இந்த வார்த்தைகளை வந்து நம்ம அண்மையில நிறைய இடத்துல கேட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது மனிதன் கணினிக்கு எப்படி திங்க் பண்ணணும், எப்படி அந்த டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ணணும், எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் மனிதனை கத்து கொடுக்கறது தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது மனிதன் செய்யும் சில அறிவு சார்ந்த வேலைகளை கம்ப்யூட்டரை வச்சு செய்ய வைப்பது, அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடிலாம் நம்ம எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா வழி தெரியாது, டிராஃபிக் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது. வழி தெரியலனா வண்டியை நிறுத்திட்டு யாரையாவது கேட்போம், வழி எப்படி போகணும்னு கேட்போம். நாம போக வேண்டிய இடத்த ரீச் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி சிரமமே கிடையாது. நமக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஏஐ டூல வச்சு நம்ம மேப் யூஸ் பண்ணி நாம போக வேண்டிய வழியை மட்டும் அது சொல்றது இல்ல, அதுக்கு இல்லாம டிராபிக் இருக்கா, ஷார்டஸ்ட் ரூட் எது, எந்த வழியா போனா சுலபமா போலாம், எத்தனை மணிக்குள்ள நம்ம ரீச் ஆவோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை ஏஐ ஆப் வந்து நமக்கு வழி காட்டுது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏஐக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பல துணை பிரிவுகள் இருக்கு, அதாவது சப்செட்ஸ்னு சொல்லுவோம். ஒன்றுக்குள் ஒன்று அடங்கிய டெக்னிக்ஸ், அதுதான் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் வேற வேற டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்ப்போம். மெஷின் லேர்னிங்ன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதி. டேட்டாவை வச்சு கம்ப்யூட்டர் தனியா கத்துக்கிட்டு அதுவே முடிவு எடுக்கிறது தான் மெஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் பழத்தோட பிக்சரை காமிச்சிட்டு பல முறை காட்டுறோம், காமிச்சிட்டு அதுதான் ஆப்பிள்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கறோம். நம்ம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அந்த குழந்தையோட மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஆப்பிள் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு அது ஸ்டோர் பண்ணிக்கும். வேற எங்கேயாவது ஆப்பிளோட பிக்சரையோ இல்ல நிஜமான ஆப்பிள் பழத்தையோ அந்த குழந்தை பார்க்கும் போதே அந்த குழந்தையோட மைண்ட்ல கரெக்டா இது ஆப்பிள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். அந்த குழந்தை மைண்ட்ல எப்படி ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அது ட்ரெயின் பண்ணி கத்துக்குதோ அதே மாதிரி விஷயத்தான் நம்மளும் மனிதர்களும் மெஷினுக்கு டேட்டா மூலமா நிறைய டேட்டாஸ கொடுத்து மெஷினை ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு நமக்கு சரியான பதில மெஷின்ஸ் கொடுக்கும். அடுத்ததா இருக்கிறது நியூரல் நெட்வொர்க். மனித மூளையில எப்படி பல நரம்பு செல்கள் இல்லாட்டி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நரம்பு செல்ஸ் இணைந்து தகவலை புரிஞ்சு முடிவு செய்தோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் பல சிறிய பகுதிகள் இணைந்து கத்துக்கிட்டு முடிவெடுக்கிற அமைப்பு தான் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம். உதாரணமா மொபைல் ஃபேஸ் அன்லாக், இதுல வந்து நியூரல் நெட்வொர்க்கோட பங்கு பெருசா இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து மொபைல்ல ஃபேஸ் அன்லாக் நம்ம கொடுக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட இமேஜ போட்டோவை மொபைல் கேப்சர் பண்ணிக்கும் கேமரா மூலமா. அதன்

0: நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு முறை நம்ம ஃபேஸ் அன்லாக் கொடுக்கும்போது, மொபைலில் கொடுக்கும்போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளோட கண்கள், மூக்கு, முக வடிவம், உதடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் லேயர் பை லேயராக ஒன்று ஒன்றா கவனிச்சு அதை ஆல்ரெடி சேமிச்சு வச்ச அந்த பிக்சரோட ஒப்பிட்டு பார்க்கும். இது எல்லாமே கரெக்டாக பொருந்துது அப்படின்னா ஓகே, இது ஓனரோட முகம் தான் அப்படின்னு புரிஞ்சு மொபைலை அன்லாக் செய்யும். இதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க்கோட டெக்னாலஜி. அடுத்தது பார்த்தோம்னா டீப் லேர்னிங். இது பல லேயர்ஸோட இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் விஷயமே தான் பண்ணோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தடாக பண்ணுறது தான் டீப் லேர்னிங். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு, இதெல்லாம் வந்து லேயர் பை லேயராக நியூரல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி செய்கிற டெக்னிக் தான் டீப் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து நீங்க கேட்டது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், எல்எல்எம். இது என்ன அப்படின்னா டீப் லேர்னிங்கோட அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் தான் எல்எல்எம். இது எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா, நிறைய புத்தகங்கள், மேகசின்ஸ், இணையத்துல இருக்கிற தகவல்கள், இதெல்லாம் நம்ம வந்து டேட்டாவா ஃபீட் பண்ணி அந்த டேட்டால இருந்து அது கத்துக்கிட்டு மனிதர்களை போலவே பதில் அளிக்கிறது தான் இந்த எல்எல்எம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு ஆப்ல தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா அது உடனே சென்னைன்னு கொடுத்துரும். அது எப்படி கொடுக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ், மேகசின்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டு அது உடனே கொடுக்குது. அதே மாதிரி நம்ம டைப் செய்யும் போதும் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணும் போதே அது சில ஆப்ஷன்ஸ் காட்டும், ஃபேமஸ் ஃபார் கல்ச்சரா, ஃபுட்டா, டைவர்சிட்டியா அப்படின்னு காட்டும். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணும் இந்த வேர்டுக்கு அடுத்தது என்ன வேர்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கணிக்குது. அதுதான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஆக மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், எல்எல்எம், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி தன்மை இருக்கு, எல்லாமே ஒன்று கிடையாது.
1: மேடம், நம்ம எந்த டெக்னாலஜிய முதல் ஏஐன்னு சொல்லலாம்?
0: நாம கடந்த 10 வருடமா தான் ஏஐய, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற டேர்ம அதிகமா கேள்விப்படுறோம். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற கான்செப்ட் 1950களிலேயே ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா லாஜிக்ஸ் தியரிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இதுல நிறைய கால்குலேஷன்ஸ், லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ரீசனிங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மனிதர்கள் எப்படி வேலை செஞ்சு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் தானாவே யோசிச்சு சொல்யூஷன்ஸ் ரொம்ப வேகமா கொடுத்தது. மனிதர்களை போலவே சிந்திக்க முயன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்னு இதுக்கு அப்போதைக்கு டெபினிஷன் கொடுத்தாங்க. 1956 ஜான் மெக்கார்த்தி அப்படின்ற சயின்டிஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஆக்சுவல் டேர்ம் அப்பதான் யூஸ் பண்ணாரு. அதுக்கு அவர் கொடுத்த டெபினிஷன், மனித அறிவை போலவே செயல்படும் மெஷின்ஸ உருவாக்கும் அறிவியல் அப்படின்றதுதான் அழகா காயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1966 ஆரம்பகால ஏஐ தொழில்நுட்பத்துல ஒண்ணுதான் அப்படின்னு எலிசா அந்த மாதிரி பாப்புலரான சாட் பாட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மனிதர்களை போலவே அதுவும் பதில் சொல்லும், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அந்த காலத்துல 1960 அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமான விஷயமா பார்க்கப்பட்டது. அந்த கால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து குறைந்த தகவல்கள் தான் கொடுத்தது, சில விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுச்சு. அதே மாதிரி அது கொடுக்கற ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, சில தப்பான தகவல்களும் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிலைமையை பார்த்தோம்னா நிறைய டேட்டாவை நம்ம ஃபீட் பண்றோம், தானாவே மிஷினே கத்துக்கிற திறமையும் வளர்த்துக்குச்சு. அப்போதைக்கு டேட்டா டெக்ஸ்ட் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தது, ஆனா இப்ப டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம இமேஜ், பிக்சர்ஸ், போட்டோஸ், வாய்ஸ், ஒரு ஆடியோ கொடுத்தாலும் புரிஞ்சுக்கும், லாங்குவேஜும் என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் புரிஞ்சுக்கும், நம்ம கேட்கிற லாங்குவேஜ்ல பதிலும் சொல்லும். அதுதான் இப்ப இருக்கிற இந்த அந்த கால ஏஐக்கும் இன்றைய ஏஐக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
1: மேடம், நம்ம ஒரு ஏஐ ஆப்ல அதோட இன்டர்ஃபேஸ்ல க்வெஸ்சன் டைப் பண்றோம், அப்புறம் என்டர் பண்ண பிறகு அதோட பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது?
0: இப்ப ஏஐ ஆப்ல ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னா முதல்ல அது என்ன பண்ணும், வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற அந்த ஹோல் க்வெஸ்சனை புரிஞ்சுக்காது, வேர்டு பை வேர்டா தனித்தனியா பிரிக்கும். வாட் அப்படின்ற வேர்டு தனியா எடுத்துக்கும், அடுத்த வேர்டு இஸ் அப்படின்றது தனியா எடுத்துக்கும், ஆர்டிபிஷியல், நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டு வேர்டா பிரிச்சுக்கும். பிரிச்சுட்டு அதை எல்லாத்தையும் நம்பர்ஸா மாத்தும், ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ஸ் எல்லாம் புரியாது, நம்பர்ஸா இருந்தாதான் புரியும். நம்பர்ஸா மாத்திட்டு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும், நம்மளோட க்வெஸ்டியனுக்கு ஆன அர்த்தத்தை புரிஞ்சுக்கும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும், ஏன்னா ஒரு ஒரு வேர்ட் பை வேர்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் அது என்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்கோம், அரசியல்ல இருந்து கேட்டிருக்கோமா, பினான்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறோமா, அந்த மாதிரி என்ன டாபிக்னு பார்க்கும். அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், டீடைல்டா கொடுக்கணுமா இல்ல ஒன் வேர்ட்ல கொடுக்கணுமா அப்படின்றதையும் பார்க்கும். அதுக்கு அடுத்தது அதுல ஏதாவது கோடிங் இருக்கா, கால்குலேஷன் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றத பார்க்கும். அதுக்கு அடுத்தது என்ன லாங்குவேஜ்ல கொடுக்கணும், என்ன மாதிரி வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அப்ப அது இங்கிலீஷ்லயே கொடுக்கணும். அந்த பார்ட் வந்து எல்எல்எம், என்ன லாங்குவேஜ் அப்படின்றது எல்எல்எம் பாத்துக்கும். இந்த மாதிரி லேயர் பை லேயரா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ட்ரைனிங் டேட்டாவை பயன்படுத்தி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ், மேகசின்ஸ், இணையத்துல இருக்கிற விஷயங்கள், ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அது பார்த்துட்டு அதுல பேட்டர்ன், என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு ஒரு வேர்டா யோசிச்சு நமக்கு பதில கொடுக்க ஆரம்பிக்கும். பதில கொடுக்கும் போது பதில மட்டும் போக்கஸ் பண்ணாம அதுல சேஃப்டியும் பார்க்கும். எப்படின்னா அதுல ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான ஆன்சர்ஸ் இருக்கா, ஏதாவது தப்பான கண்டென்ட் நம்ம கொடுத்துறோமா, இல்ல சேஃப் இல்லாத வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி சேஃப்டி அண்ட் ஃபில்டரிங் இதையும் பார்த்துட்டு நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நார்மலா ஒரு கேள்வி கேட்டாலே டீச்சர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல லிசன் பண்ணுவாங்க, என்ன மாதிரி க்வெஸ்சனை கேக்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்னு லிசன் பண்ணிட்டு அந்த க்வெஸ்சனுக்கான அர்த்தம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டீச்சர் படிச்ச நாலேஜ்ல அவங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அந்த ஞாபகம் வந்த விஷயங்களை சரியான வார்த்தைகளை காயின் பண்ணி அவங்க பதிலா கொடுப்பாங்க. இந்த டீச்சர் எப்படி இந்த விஷயத்த பண்றாங்களோ அதே ப்ராசஸ் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டயும் நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது இவ்வளோ விஷயத்தையும் நுண்ணியமா கவனிச்சு நமக்கு நல்ல ஆன்சர்ஸ் கொடுக்கும்.
1: மேடம், நம்ம ஒரு ஏஐ ஆப் கிட்ட ஒரு கேள்வி கிட்ட ஒரு பதில் வருது, அந்த பதில் கரெக்டா தப்பான்னு எப்படி செக் பண்றது?
0: இது நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எது பண்ணாலும் ஆர்டிபிஷியல், மனிதர்களை கூட நம்ம நம்புறது இல்ல, ஆனா ஏஐ தான் நம்ம நம்புறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன் கேக்குறோம், இது இந்த மாதிரி நான் பினான்சியலா நான் இங்க வீடு வாங்கலாமா இல்ல இந்த காலேஜ்ல சேரலாமா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ கேக்குறோம். அப்போ அது கரெக்டானதா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா 100% அது கொடுக்கற ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்காது. எப்பயுமே நம்ம அது சொல்றத நம்பி நம்ம நம்மளோட வேலைய பார்க்க கூடாது. ஏன்னா தவறான தகவல்களையும் அது தரலாம், பழைய டேட்டாவை வச்சும் அது தரலாம், இல்லாத விஷயத்த கூட உண்மையா இருக்கிற மாதிரி அது சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்படி சரி பார்ப்பது அப்படின்னா நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்ல கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல அபிஷியல் விஷயமா இருக்கு, இந்த டேட்ல இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு நம்பாம அபிஷியலா அந்த கம்பெனி வெப்சைட்லயும் போயிட்டு நம்ம ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப குறிப்பிட்ட ஒரு கல்லூரியோட அட்மிஷன் டேட் வந்து May 20 அப்படின்னு கொடுக்கறாங்கன்னா அந்த கல்லூரியோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா அது கரெக்டான கிராஸ் செக் பண்ண அந்த கல்லூரி அபிஷியல் வெப்சைட்டை செக் பண்றது நல்லது. அதே மாதிரி தேதியும் லேட்டஸ்ட் தகவலா இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஏன்னா டேட்டா வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டேட்டா தான், கரண்ட் டேட்டா வந்து அது கொடுக்காது, அப்ப அது தப்பா இருக்கும். இப்ப லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் நேத்து மாத்திருப்பாங்க, ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் அது பழைய தகவலையும் நமக்கு கொடுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட்ஸ், எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ், இப்ப TNPSC, IIT, NEET அந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸும் அந்தந்த கரண்ட் சோர்சஸ்லயே நம்ம போய் வெரிஃபை பண்றதுதான் சேஃப். இன்னொரு சிறந்த வழி என்ன அப்படின்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே டேட்டாவை கொடுக்கும் போது ரெஃபரன்சஸையும் அது கொடுக்கும். அப்ப நம்ம டைரக்டா அந்த ரெஃபரன்ஸ் லிங்க் கிளிக் பண்ணி அதுல போய் பார்க்கலாம். ரிசர்ச் பேப்பராகவும் அது கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த ரிசர்ச் பேப்பர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப நம்ம அந்த லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டா அந்த ரிசர்ச் பேப்பர்லயும் நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கேள்வியா இருந்தா இந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து சாட் ஜிபிடியோ இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ நம்புறது கண்டிப்பா தப்பான விஷயம். மருத்துவம், சட்டம் இந்த மாதிரி சார்ந்த கேள்விகள் எதுவா இருந்தாலும் டாக்டர்ஸையும், சட்டம் சார்ந்த கேள்வி எதா இருந்தா வக்கீலையும் நம்ம பாக்குறது நல்லது.
1: என்னென்ன
0: ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. இப்ப பிகினர்ஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா பைத்தான் தெரிஞ்சே இருக்கணும். அதுவும் பைத்தான் வந்து ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சாலே சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் சின்ன சின்ன ஆப் எல்லாம் டெவலப் பண்ற அளவுக்கு பைத்தான்ல இருக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லயே. அது இல்லாம அதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஈஸியா கத்துக்கலாம். பைத்தான் ரொம்ப ஈஸி, 1 or 2 lines ஆஃப் கோடிங் தான் இருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி பேஜ் பேஜா கோடு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் பைத்தான்.

0: தான். அதே மாதிரி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் டூலோ ஒரு டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டூலோ அந்த மாதிரி உருவாக்கணும்னா பைத்தான் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம அதை வச்சு டெவலப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இல்ல பேங்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாவா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை வச்சு நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். அடுத்தது ஆர் லாங்குவேஜ். இந்த ஆர் லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா அனாலிஸ் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. நிறைய டேட்டா இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ஆர் லாங்குவேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆர் லாங்குவேஜை வச்சு நிறைய ரிசர்ச்சர்ஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்கு அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. அதை விட முக்கியமா ஆர் லாங்குவேஜ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃப்லாம் எப்படி வரையலாம், டேட்டால இருந்து கிராஃபா எப்படி கன்வெர்ட் பண்றது, இந்த விஷயம்லாம் ஆர் லாங்குவேஜ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா C++. இது ரொம்பவும் ஃபாஸ்டா வேலை செய்யற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++ தெரிஞ்சதுன்னா ரோபோட்டிக்ஸ் சாஃப்ட்வேரை உருவாக்கலாம், கேமிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கலாம், செல்ஃப் டிரைவிங் கார்ஸை உருவாக்கலாம். அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு ஒரு விஷயத்துக்கு பயன்படுது. இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு தெரியணும் என்ன தெரியணும்னா SQL, ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜ். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே டேட்டா தரவுகள் இதை வச்சுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டேட்டா எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், யார் அதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது SQL தான் இந்த டேட்டாவை எல்லாம் மேனேஜ் பண்றது. டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் SQL பண்ணும். நமக்கு என்ன தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டால இருந்து எடுத்து கொடுக்கும், அதுதான் SQL. சில ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம், சில அபிஷியல் வெப்சைட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் SQL டேட்டாபேசஸ் தான் அதிகமாக பயன்படுத்துது. ஒரு AI ஆப் உருவாக்க ஒரு லாங்குவேஜ் மட்டும் பத்தாது, பல டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, தனித்தனியான அதுக்கான தனித்துவம் இருக்கு.
1: கடந்த 10 வருஷத்துல AI வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. இன்னும் 50 வருஷத்துல AI எப்படி இருக்கும்?
0: இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே AI பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம நினைச்சு பாக்கிறத விட அதிகமான அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் தான் ஒவ்வொரு விஷயத்திலயும், பேங்கிங்கா இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து AI அட்வான்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. 2050ல எப்படி இருக்கும், மனித வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலுமே AIயோட பங்கு கண்டிப்பா இருக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்புறாங்க. 2050ல AI நம்ம பர்சனல் அசிஸ்டன்டாவே, நம்மளோட PAவாவே இருக்கும். இப்பவே நம்ம நிறைய ஆப்பை யூஸ் பண்ணி குவெஸ்டன்ஸ் கேட்டுட்டு ஒவ்வொன்றும் AI ஆப்ல கேட்டுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். 2050ல நம்ம குரலை புரிஞ்சுக்கும், நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கும். நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், நம்ம எப்ப சாப்பிடுறோம், எப்ப தூங்குறோம், எவ்வளவு நேரம் நடக்கிறோம், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது நோட் பண்ணிக்கும். நம்மளோட மீட்டிங் ஷெட்யூல் என்ன, டெய்லி ரொட்டீன் ஷெட்யூல், ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஒரு டீச்சரா இருந்தாலும், ஒரு டாக்டரா இருந்தாலும், அவங்களோட ஷெட்யூல் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கும். ஹெல்த் செக்கையும் அதுவே வந்து கரெக்டா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த டைமுக்கு மாத்திரை சாப்பிடணும், இப்ப நீங்க ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் இந்த பழம் சாப்பிடணும், அந்த மாதிரி கன்சல்ட்டும் பண்ணும். ஷாப்பிங் ஆர்டரும் அதுவே பார்த்துக்கும், நமக்கு என்ன தேவைன்றது இப்பெல்லாம் நாம தான் வந்து ஆர்டர் பண்றோம் சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஆனா ஃபியூச்சர்ல AI நமக்கு என்ன தேவை, இது இதுக்கு முன்னாடி எப்ப ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இந்த நேரம் அந்த சோப்பு பேஸ்ட் எல்லாம் காலியாயிருக்கும், இப்ப நம்ம ஆர்டர் பண்ணலாம்னு அதுவாவே பார்த்து ஆர்டர் பண்ற நிலைமை எல்லாம் வரும். மருத்துவத்துறைன்னு பார்த்தோம்னா மருத்துவர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதே மாதிரி எக்ஸ்ரே, ஸ்கேனு, இந்த மாதிரி ரிப்போர்ட், இமேஜ் எல்லாம் வச்சு அதுவே அனலைஸ் பண்ணும். முக்கியமா சர்ஜரி பண்ணும்போது ரோபோட்ஸ் உதவி பண்ணும் டாக்டர்ஸ்க்கு. மெடிசன்ஸுமே அதுவே சஜஸ்ட் பண்ணும், இந்த மாதிரியான நோய்க்கு இந்த மெடிசன் இந்த அளவு எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்றதையும் பரிந்துரை செய்யும். அடுத்ததா பார்த்தோம்னா டிரைவரே இல்லாத கார்கள், டிரைவரே இல்லாத AI பஸ், டெலிவரிக்கும் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி டெலிவரி பண்றது, இதெல்லாமும் நடக்கும். கல்வித்துறைன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட வீக் ஏரியாஸ் என்ன, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான சப்ஜெக்ட் பிடிக்கும், இல்ல படிக்க முடியாத விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எதுல வீக்கா இருக்காங்க அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணும். அதுவே பாடமும் டீச் பண்ணும், இந்த ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஏத்த மாதிரி டீச் பண்ணும். அதையுமே பல மொழிகள்ல கத்து கொடுக்கும், யாருக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் சிட்டிஸை உருவாக்கும். எப்படின்னா மின்சாரம், குடிநீர், இதெல்லாம் எப்படி சேமிக்கிற வகையில அழகா பயன்படுத்தலாம் அப்படின்றது.

0: ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2050 அந்த மாதிரி காலங்களில் மனிதனோடு சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயணம் செய்யும்.
1: மேடம், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ன?
0: மனிதர்களின் அறிவை விட மிகவும் அதிகமான திறன் கொண்ட ஏஐ தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவாகவே கத்துக்கிட்டு அதுவாகவே சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்னு சொன்னோம். ஆனா சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு படி மேலே போயிட்டு மனிதர்களோட அறிவை விட அதிகமான திறன் கொண்டு இருக்கும் அப்படின்றது தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது கேட்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன இது நம்மளை விட சிறந்த அறிவை கொண்டு நிறைய திறன் இருக்கும் அப்படின்னா அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அதனால ஏதாவது டேஞ்சர் இருக்கான்னு நம்ம யோசிப்போம். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை விட வேகமா சிந்திக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் சில வினாடிகளிலேயே தீர்க்கும். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சில வினாடிகள்லயே அதான ஆன்சர்ஸ் கொடுக்கும். தானாவே புது புது விஷயத்த அதுவாவே கத்துக்கும். நல்ல முடிவுகள், நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கும். இன்றைய ஏஐன்னு பார்த்தோம்னா டேட்டாவை வச்சு டேட்டால என்ன இருக்கோ அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லும். நாம தப்பா டேட்டா கொடுத்தாலும் அந்த தப்பான விஷயத்த தான் சொல்லும். ஆனா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதனை போலவே ரீசனிங்கும் செய்யும். நம்ம தப்பான டேட்டாவே கொடுத்தாலும் அது வந்து இது தப்பா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும். புதிய அறிவியல் சித்தாந்தங்களையும் அது செய்யும். இப்ப டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்களை விட திறமையா அதோட பங்கையும் கொடுக்கும். மனிதர்களோட அறிவு எப்படி ஒவ்வொரு தலைமுறையிலையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருதோ, இப்ப நம்ம தாத்தா காலத்துல இருந்த அவங்களோட செயல்களை விட நம்ம அப்பா அம்மா நிறைய விஷயம் புதுசா நிறைய பண்ணாங்க. நம்ம அப்பா அம்மாவை விட நாம இப்ப அவங்கள விட அப்டேட்டடா இருக்கோம், நிறைய புரிதல் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறையில எப்படி நம்ம மனிதர்கள் வளர்ச்சி அடைகிறோமோ அதே மாதிரிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதைதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். மிக வேகமாக பல மடங்கு மேம்படும் ஒரு ஏஐ. வரும் காலங்களில் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனித உணர்வு, சுய சிந்தனை, உண்மையான அனுபவம், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனா இதெல்லாம் சாத்தியமா ஆகிறது தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு ஆபத்தா இருக்கிற மாதிரி தோணினாலும் மனிதர்களோட கண்ட்ரோல்ல தான் இது இருக்குன்றதால மனிதர்கள் இது எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தினா இது சேஃபா தான் இருக்கும்.
1: மேடம், ஏஐ சினிமால காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஏஐ பத்தி நம்ம பல படங்கள்ல பாத்திருக்கோம். அதுல ஏஐ வந்து மனிதர்களை போலவே பேசும், அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், அன்பு, பாசம், கோபம் இந்த மாதிரி உணர்ச்சிகளையே வெளிப்படுத்தும், தானாவே முடிவும் எடுத்துக்கும். ஆங்கில படங்கள்ல பார்த்தோம்னா ஏஐயோட பங்கு பயங்கரமா வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழ் படத்துலயும் நிறைய படங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல அது வந்து வெளிப்படுத்தும். அது சில நேரங்கள்ல ஆபத்தாகவும் இருக்கும். அதுதான் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம். திரைப்படங்களில் ஏஐ ஒரு சுய அறிவு உள்ள இயந்திரமா காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல ஏஐ என்பது மனிதர்கள் கொடுத்த தரவுகளை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யும் ஒரு டெக்னாலஜி தான். திரைப்படங்கள்ல காட்டுற ஏஐயும் நிஜ வாழ்க்கையில பாக்குற ஏஐயும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. திரைப்பட ஏஐ என்பது கற்பனையாகவும், கற்பனைக்காகவும், பொழுதுபோக்கிற்காகவும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு திரைப்படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஏஐன்றது நமக்கு உதவும் ஒரு மெஷின், ஒரு ஜஸ்ட் ஒரு கருவிதான். மருத்துவம், கல்வி, பேங்க், விவசாயம் இந்த மாதிரி பல துறைகள்ல ஏஐ பயன்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கை முறைய எளிதாக்கி வருது.
1: மருத்துவத்துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: மருத்துவத்துறையில ஏஐ முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா ஏஐயே வந்து நோய்களை கண்டறியுது, சரியான சிகிச்சை கொடுக்குது, நோயாளிகளை பராமரிக்குது, மருத்துவமனை மேலாண்மையை கூட ஏஐ பாத்துக்குது. ஏஐ மருத்துவர்களுக்கு நோய்களை ஃபாஸ்டா, ஈஸியா, துல்லியமா கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் வருது அப்படின்னா முன்கூட்டியே கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, டயாபெட்டிஸ் போன்ற நோய்களை வந்து ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ரே ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்ல சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஏஐயே வந்து கணிக்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. மெடிக்கல் இமேஜஸ் வச்சு, அல்ட்ரா சவுண்டு, மேமோகிராம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சும் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் ஏஐயே நமக்கு கொடுத்துருது. ஒவ்வொரு நோயாளியோட உடல் நிலைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப சிகிச்சையையும் பரிந்துரை செய்யுது. மருத்துவர் இல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் டேட்டாவா ஆராய்ச்சி செய்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கவும் உதவி செய்யுது. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்ல ஏஐயோட பங்கு பெரிய விஷயமா இருக்கு. ரோபோ உதவியோடவும் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு உதவி புரியும். நோயாளிகளின் உடல்நிலை தகவலை வச்சு எதிர்காலத்துல வரும் நோய்களை முன்கூட்டியே கணிக்கும்.

0: இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு பேஷண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸை வச்சு இவங்களுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வரலாம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி டிவைசஸும் வந்துருச்சு. அந்த டிவைசஸை வச்சு ஒரு பர்சனோட ஹார்ட் பீட்டு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் 24 hours கண்காணிக்கிற விஷயமும் நடக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பில்லிங்கு, டாக்டரை புக் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் நிர்வாகம் செய்யறதுக்கும் AI பயன்படுது. ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு நோயாளியோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க மன சோர்வா இருக்காங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கும். மருத்துவத்துறை AI-ஆல் மிகவும் வேகமாக முன்னேற்றம் காண உதவுகிறது.
1: மேடம், கலைத்துறையில AI-யோட பயன் என்ன?
0: கலைத்துறையில AI ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. மூவி ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம். சில மூவி பாக்குற வெப்சைட்ஸ்ல இல்ல நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அதுல அந்த மாதிரி தளங்கள்ல AI-ய பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச திரைப்படங்களை பரிந்துரை செய்யும். இப்ப நாம வந்து ஹாரர் மூவிஸாவே ஒரு 2-3 movies பார்த்துட்டு வரோம், இல்ல காமெடி மூவிஸாவே பாக்குறோம், இல்ல கார்ட்டூன் மூவிஸ் பாக்குறோம் அப்படின்னா, யார் என்ன மாதிரியான மூவிஸ் பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸாவே, அந்த ரிலேட்டட் மூவிஸாவே அதுவே பரிந்துரை செய்யும். அதே மாதிரி பாட்டு கேட்கும் போதும் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், கானா அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த இசை செயலிகளையும் நம்ம என்ன மாதிரியான பாட்டு கேட்கிறோமோ அந்த மாதிரி பாட்டை பரிந்துரை செய்யும். திரைப்படங்கள் தயாரிக்கும் போதும் அதுல எடிட்டிங் பண்றதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், பேக்ரவுண்ட் டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நல்ல குவாலிட்டியான, நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யறதுக்கு இந்த AI-ய பயன்படுத்துறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் இதுக்கும் AI-ய பயன்படுத்தி நடிகர்களோட குரலை கூட மாத்துறது, முகத்தை இளமையா காட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுது. விளையாட்டு துறையில வீடியோ கேம்ஸ்ல AI எதிரணியில விளையாடும் மனிதனை புத்திசாலியாக செயல்பட செய்யும். அந்த மாதிரி செய்யறதால விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அங்கேயும் AI-யோட பங்கை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியால பார்த்தோம்னா, சில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி தளங்கள்ல ஃபில்டர்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி AI வந்து ஒரு நல்ல விஷயங்களை காட்டுது. நிறைய வாய்ஸ் அசிஸ்டன்ட்லயும் பாத்தீங்கன்னா, மனிதர்களை போலவே பேசி நமக்கு சுலபமா எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்குது. நமக்கு தனிப்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை AI கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமான செயல்களையும் செய்யும்.
1: மேடம், விவசாய துறையில AI-யோட பயன் என்ன?
0: AI விவசாய துறையில பல வகையில உதவி செய்து விவசாயிகளுக்கு நேரம், செலவு, உழைப்பு இதெல்லாம் குறைச்சு பல மடங்கு விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமா பங்கு கொடுக்குது. பயிர்களை கண்காணிக்குது. எப்படி பாக்குதுன்னா, ட்ரோன்ஸ், சென்சார்ஸ் இதெல்லாம் வச்சு பயிர்களின் வளர்ச்சியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பயிர் வந்து நோய் அல்லது சேதத்தை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கும். பயிர்களை அந்த மாதிரி கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு சொல்லுச்சுன்னா இன்னும் அதிகமான சேதம் நடக்காம தவிர்க்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் என்ன நடவடிக்கை, உடனடி நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்து செஞ்சுப்பாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து பிளான்ட் லீஃப் டிசீஸ் பாக்குறாங்க. பூச்சி தாக்குதல் என்ன மாதிரி, பிளான்ட்டுக்கு என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் நடைபெறுது, அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஆராய்ச்சியும் நிறைய போயிட்டு இருக்கு இந்த AI-யை யூஸ் பண்ணி.
2: இதுவரை பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலி உலா வருவது காற்றோடு கலந்திடவா. இனிய சுகமான படப்பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் கொம்பேரி மூக்கன் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

நேரம் 10:13. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. அடுத்த பாடல் வாணி ஜெயராம் குரலில் சிறை படத்திலிருந்து.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. ஒலிக்கும் அடுத்த பாடல் இங்கேயும் ஒரு கங்கை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கங்கை அமரன், பி. சுசீலா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 10:46. காற்றோடு கலந்திடவ நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம் சோபா குழுவினர் பாடியது படம் அம்பிகை நேரில் வந்தாள்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திரவா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். எஸ், இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: Tribute to Prime Minister's transformative governance, his advocacy for the Global South, and his vision of an
1: All India Radio, Udagamandalam Vanuli Nilayam, மற்றும் UTFM 101.8. நேரம் 11:10. UTFM 101.8-இல் இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50-க்கு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.